நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 22 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 தேதி வெள்ளிக்கிழமை. மதியில் 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5 மணி 50 நிமிடம் 40 நொடி.

0: நெஞ்ச அன்பின்றி பொருள் நினைப்போடு தழுவும் பரத்தையரின் தோள்களை மன ஒழுக்கம் இல்லாதவர்களே தழுவுவர். குறள் எண் 917 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வர், பிற நெஞ்சின் பேணி புணர்பவர் தோல்.
0: நெஞ்ச அன்பின்றி பொருள் நினைப்போடு தழுவும் பரத்தையரின் தோள்களை மன ஒழுக்கம் இல்லாதவர்களே தழுவுவர். குறள் எண் 917 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறள் முதம் கேட்டீர்கள்.

இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம். மதியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் காலை 11:10 குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தில் நடைபெறும் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இனி பிற நிகழ்ச்சிகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் காந்தி அஞ்சலி, தொடர்ந்து தமிழ் அமுதம், வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:45 நகர்வலம், சென்னை டு பெங்களூரு வரை புல்லட் செயலி, கே கருணாநிதி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

8:02-8:30 திரைகாணம். காலை 9 மணிக்கு அரங்கிசை, வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு மொத்தச்சிதறல். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சிடி பார்கவி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், கே கணேசன் அவர்கள் வயலின், சபரீஷ் ஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிசான் சம்மான் நிதி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் உரை. கதையரங்கம் வழங்குபவர் கே வித்யா அவர்கள். பிற்பகல் 2:15 திரைகாணம்.

2:35 சேர்ந்து இசை பாடற் பயிற்சி ஹம் ஏக் ஹே ஹிந்தி மொழி பாடல் இயற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள். 2:55 வானிலை மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 பண்ணை செய்தி.

7:30 உழவர் உலகம். வேளாண் அறிவியல் நிலையத்தில் சந்தித்தவர்கள். வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஆர். திருமாவளவன் அவர்களின் உரை. எல்நினோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம். வெங்கடேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரை. 8:30 திரைகாணம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. கீதா பென்னட் அவர்களின் வீண இசை, சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு.

104 எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் நின்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷா ரெயின்போ, 9:02 ரெயின்போர, 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்கள்

உடன் ரெயின்போ. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிசான் சம்மான் நிதி திட்டம் குறித்த தகவல்கள் தொடர்ந்து. ஹாய் சிநேகிதியே, ஒரு மணிக்கு ரெயின்போ பயோஸ்கோப் கவிதாலயாவின் அண்ணாமலை திரைப்பட ஒளிச்சித்திரம். நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், குஷ்பு, சரத்பாபு, ரேகா, ராதாரவி, ஜனகராஜ், நிழல்கள் ரவி, மனோரமா ஆகியோருடன் பலர். இசை தேவா, திரைக்கதை இயக்கம் சுரேஷ் கிருஷ்ணா, வானொலி வடிவம் வி குமார். 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ். 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர், அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் VT அரசு அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 5:02 ரெயின்போ மேடை, எழுத்தாளர் நடிகர் அஜயன் பாலா பங்கேற்கும் நேர்முகம். 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:00 ரெயின்போ ராகங்கள். 10:00 ரெயின்போ ரீவைண்ட். FM கோல்டு அலைவரிசையில் இன்று காலை 11:30 மல்லிப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. டாக்டர் பத்மபிரியா அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 12:00 திரைகாணம். 12:40 மெல்லிசை. 1:10 இசைமலர். NV பாபு அவர்களின் ஹார்மோனிய இசை. ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின். களக்காடு KR ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10 தேனி நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஜ்கார் சமாச்சார். 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசையில் அபிராமா ஜி போடே அவர்களின் பாட்டு. வி மிருதுலா அவர்கள் வயலின். டி நிக்ஷித் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சிகள் தொடர்ந்து திரை இசை. 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம். 7:45 திரை இசை. 8:00 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம்.

0: இனித்தானும் நல்லவை கேட்க உறவுகளை உயர்வாய் போற்றுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: உறவுகளை பேணுவதை குறித்து வான்புகழ் வள்ளுவனார் சுற்றந்தளால் என்ற அதிகாரத்தையே வகுத்து தந்துள்ளார். உறவினர்களின் இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்து பேணி காப்பது ஆகும். இது ஒருவரின் வாழ்விற்கு நிலையான வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய சிறந்த நற்பண்புகளில் ஒன்றாகும் என்கிறார். உற்றார் உறவினருடன் மனம் விட்டு பேசி அன்பு கலந்து பழகினால்தான் வாழ்க்கை கரையில்லாத குளத்தில் தேங்கிய நீரைப் போல பயன் நிறைந்ததாகிவிடும் என்கிறார். செல்வம் பெற்றதின் பயனே என்னவென்றால் தன்னை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார்களுக்கு சூழ்ந்து கொள்ளும்படி வாழ்தலே ஒருவன் செல்வம் பெற்றதனால் அடையும் சிறந்த பயன் என்று குறிப்பிடுகிறார். செல்வத்து பயனே ஈதல் என்கிறார். நாம் ஈட்டிய பொருளை எல்லோருக்கும் கொடுத்து நாமும் அனுபவிக்க வேண்டும். தனக்கு வைத்து கொண்டு எஞ்சிய பொருளை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால் தான் சுற்றம் சுற்றமாக சுற்றி இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதற்கு எடுத்துக்காட்டு காக்கை. காக்கை ஒரு பொருள் கிடைத்தால் தன்னுடைய இனங்களை எல்லாம் அழைத்து கரைந்து உண்ணும். அதைத்தான் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும்

0: அன்ன நீரார்க்கே உள என்று கூறுகிறார். காகம் தனக்கு கிடைக்கும் உணவை தான் மட்டும் சாப்பிடாமல் தன் இனத்தையெல்லாம் கூவி அழைத்து உண்பது போல தமக்கு கிடைக்கும் செல்வத்தை மறைக்காமல் சுற்றத்தாரோடு பகிர்ந்து வாழும் பண்புடையவர்களுக்கே பெருஞ்செல்வமும் உயர்ந்த புகழும் வந்து சேரும் என்று வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். உறவுகள் இல்லாத வாழ்க்கை என்பது மனம் இல்லாத மலருக்கு சமம். மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் பணமோ பதவியோ அல்ல, அன்பான உறவுகள்தான். ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனிடம் எதுவும் இருப்பது இல்லை. ஆனால் இறைவன் முதன் முதலில் வழங்குவது உறவுகளைத்தான். தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாத்தா, பாட்டி என்று பல்வேறு உறவுகளை நமக்கு தருகிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண் பூசல் தரும் என்கின்றார். அன்பை அடைத்து வைக்க முடியாது. அன்பு இருக்கும் இடத்தில் உறவுகள் மலரும். இன்று உலகம் வேகமாக மாறிவிட்டது. வீடுகள் பெரிதாகிவிட்டன, ஆனால் மனம் சுருங்கிவிட்டன. கைபேசியில் ஆயிரம் ஆயிரம் நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் இன்பத்தை துன்பத்தை பகிர்ந்து கொள்ள சிலரே இருக்கிறார்கள். குடும்பத்தில் ஒவ்வொரு அறைகளில் மூழ்கி கிடக்கிறார்களே தவிர ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சந்தித்து உரையாடி உண்டு மகிழ்கின்ற நிலை இல்லை. பழைய காலத்தில் அம்மா ஒரு பெரிய சட்டியில் சோறு விரவி கறி வைத்து உருண்டையாக உருட்டி தந்த காலம் இன்று இல்லை. வீட்டை அழகாக்குவது சுவர்கள் அல்ல, உறவுகள்தான். வாழ்க்கையை வளமாக்குவது செல்வம் அல்ல, அன்புதான். அன்போடு வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம், உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். நாம் வாழ்ந்தாலும் மகிழ்வது, வீழ்ந்தால் அழுவதும் சில உறவுகள்தான். நம்மை உலகமே கைவிட்டாலும் நம்மோடு பயணிக்கும் உயர் உறவுகள் அற்புதமானது. கோடி கொடுத்தாயினும் குடி பிறந்தாரோடு கூடி கொள்ளுதல் கோடி பெறும் என்று ஊர்தோறும் ஓடி ஓடி ஆத்திச்சூடி அருளிய ஔவை மூதாட்டி உரைத்தார்கள். உறவின் மேன்மையை உரைக்கும் உன்னத வரிகளில் இவை. ஆகவே உறவுகளை போற்றுவோம், உயர்வாய் போற்றி வாழ்வோம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேரம் 6:15 நம்மிடம். ஆகாஷ்வாணி வழிபாடு. முதலில் புஷ்பவனம் குப்புசுவாமி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:24. 17 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் சரளா பாடியிருக்கும் பாடல்

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 22 வெள்ளிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: கரும்பு சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள்? ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல். இளம் நாற்றுகள், அதாவது 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல். பயிருக்கு இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, கரும்பு பயிருக்கு பயிர் 2 அடி. சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் விளைச்சலை அதிகரிக்க வழிவகை செய்தல் வேண்டும். இயற்கை சார்ந்த உரங்கள், பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடிக்கும் பட்சத்தில் ஏக்கருக்கு 80 முதல் 100 டன்கள் வரை விளைச்சல் கிடைக்கும். சாதாரண முறையில் பருக்களை நடவு செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000 விதைக்கரணைகள் தேவைப்படும். இரு பரு விதை என்றால் 30,000 விதைக்கரணைகள் தேவைப்படும் ஓர் ஏக்கருக்கு. இதே நீடித்த நவீன முறையில் ஏக்கருக்கு 50 கிலோ தான் விதை தேவைப்படும், அதாவது 5,000 ஒரு பரு விதை சீவல்கள் தேவைப்படும். இங்கே நாற்றங்கால் தயாரிப்பு உண்டு, சாதாரண முறையில் கிடையாது. நடவு முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். இடைவெளி அதிகம், தண்ணீர் தேவை குறைவு, கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 15 முதல் 20 கிளைகள் முளைக்கும். ஊடுபயிர் சாகுபடிக்கு வாய்ப்புகள் அதிகம். இது தவிர நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பு சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும், அதிகமான விளைச்சலும் கிடைக்கும். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.

0: டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் இந்தியாவின் உணவு பாதுகாப்பிற்காக உழைத்த பசுமை புரட்சியின் தந்தையான டாக்டர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதனின் பிறந்த நாள் இன்று. 1925 ஆகஸ்ட் 7 தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் பிறந்தார். விலங்கியல் மற்றும் வேளாண் அறிவியலில் உயர்கல்வி பெற்று தாவர மரபியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். இவர் அறிவியல் மற்றும் சமூகம் சார்ந்த பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். 1960 அமெரிக்க விஞ்ஞானி நார்மன் போர்லாக்குடன் இணைந்து வீரியரக கோதுமை மற்றும் அரிசி வகைகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். பசி மற்றும் பஞ்சத்திலிருந்து இந்தியாவை மீட்டு உணவு உற்பத்தியில் நாட்டை சுயசார்படைய செய்தார். சூழலுக்கு பாதிப்பில்லாத நிரந்தர வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தார். தேசிய விவசாயிகள் ஆணையத்தின் தலைவராக பணிபுரிந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த பல கொள்கைகளை உருவாக்கினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார். சென்னை தரமணியில் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையை நிறுவினார். இவரது 100 விழா சர்வதேச அளவில் பல கூட்டங்கள் மற்றும் நிகழ்வுகள் மூலம் சிறப்பிக்கப்பட்டது. இந்தியாவின் உழவர் குலத்தின் வழிகாட்டியான இவர் செப்டம்பர் 28, 2023 சென்னையில் காலமானார். இவரது பிறந்த நாள் விவசாயிகளின் பங்களிப்பை நினைவு கூறும் நாளாக கொண்டாடப்படுகிறது.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: வேளாண்மை அறிவியல் மையம். இதோட முக்கிய நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு அறிவியல் அடிப்படையிலான தீர்வுகளை வழங்குதல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல், வேளாண் சார்ந்த மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்தல் தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்குதல், மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை அப்பப்ப தகவல்களை பரிமாறிக்கொள்வது, இயற்கை வேளாண்மை மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளை ஊக்குவித்தல், இவைதான் இந்த மையத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும்.
1: வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் அவர்களின் கருத்துக்கள்.
3: புயல் வெள்ளம் வருது அப்படின்னா, சூறக்காற்று அடிக்குது அப்படின்னா, நம்ம வந்து பயிர் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குதுன்னா, அந்த குறுகிய கால முன்னறிவிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து கேட்டுட்டு அடுத்த வாரம் மழை வரப்போகுது அப்படின்னா, நம்மளோட நெல் முதிர்ந்துருச்சு அப்படின்னா, இந்த வாரமே அறுவடை செஞ்சு அதை வந்து பாதுகாப்பான இடங்களில் வந்து சேமித்து வச்சுக்கலாம்.
1: எல் நினோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம் வெங்கடேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: இன்று தேசிய கைத்தறி தினம். சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட தினத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 2015 இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இத்தினத்தை அறிவித்து முதல் தேசிய கைத்தறி தினம் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது. நாட்டின் கைத்தறி நெசவாளர்களை கௌரவிக்கும் விதமாகவும் நாட்டின் கலாச்சார மற்றும் பொருளாதாரத்திற்கு அவர்கள் ஆற்றும் பங்களிப்பை நினைவு கூறும் விதமாகவும் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கிராமப்புற மற்றும் அதனை தொடர்ந்துள்ள பகுதிகளில் எண்ணற்ற மக்களுக்கு வாழ்வாதாரமாக நெசவு தொழில் விளங்கி வருகிறது. குறிப்பாக இதில் சுமார் 70% பெண்கள் ஈடுபடுகின்றனர். இந்த ஆண்டிற்கான தேசிய கைத்தறி தினத்தின் கருப்பொருள் புத்தாக்கத்தை நெய்தல். இத்தினத்தில் கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளை கொண்டாடும் வகையில் சிறப்பு கைத்தறி கண்காட்சிகள் மற்றும் விற்பனைகள் நடைபெறுவது வழக்கம். தேசிய கைத்தறி தினம் இந்தியாவின் கலாச்சார வளர்ச்சியின் சின்னமாகும். கைத்தறி துறை நமது நாட்டின் வளமான மற்றும் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றுகிறது. இயற்கையோடு வேரூன்றிய இத்துறை குறைந்தபட்ச மூலதனம் மற்றும் மின்சார தேவையுடன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உற்பத்தி செயல்முறைகளை கொண்டுள்ளது. மேலும் நாகரீக போக்குகளில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் வேகமாக மாறி வரும் வாடிக்கையாளர் விருப்பங்களுக்கு ஏற்ப புதுமைகளை புகுத்துவதற்கான நெகிழ்வு தன்மையையும் இது வழங்குகிறது. நமது பாரம்பரியம், நம் தேசத்து மக்களின் வாழ்வாதாரம், இவற்றில் நாம் அதிக ஈடுபாடு கொள்ள தேசிய கைத்தறி தினம் பெரிதும் வழிகோலுகிறது.
5: கால்நடை வளர்ப்போருக்கான ஆலோசனை.

0: சில நெல் அறுவடைக்கு பின் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு, செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிகமாக நீர் தேங்கும் இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பு அதிகம். வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் மற்றும் மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை ஊக்கப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினி தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போடலாம். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்து விட வேண்டும். நல்ல வெயிலான நேரத்தில் மட்டுமே இதனை செய்ய வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: இயற்கையை பாதுகாத்த மாதிரி இருக்கும்.
3: ஏ சூப்பர் ஐடியா.
4: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1905 ஆகஸ்ட் 7 இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒவ்வொரு குடிமகனும் இத்தினத்தை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபடும் கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் குறைந்தது ஒரு கைத்தறி தயாரிப்பை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து நாடு முழுவதும் பகிர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் இந்திய கைவினை கலைஞர்களின் திறன் உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற வழிவகுக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கைத்தறி நெசவாளர்கள் தலைமுறை தலைமுறையாக நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அவர்களின் தயாரிப்புகளுக்கு நிலையான சந்தை வாய்ப்பு கிடைக்க மாநில

0: அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். கைத்தறி தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைந்து நெசவாளர்கள் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கைத்தறி விருதுகளை வழங்குகிறார். கைத்தறி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதும் வழங்கப்படுகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் மூலம் வழங்கப்படும் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில் குறித்த பயிற்சி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க உதவிடும் என்று அக்கல்லூரியின் இயக்குநர் திரு தென்னரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுனால இங்க வேலைவாய்ப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. 100% வேலைவாய்ப்பு இருக்கு. இங்க படிச்சு முடிக்கிற அத்தனை பேருக்கும் படிச்சு முடிக்கும் பொழுது வேலை கிடைத்து விடுகிறது. இது இல்லாம பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் நிறையா கொடுக்குறோம். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு டிப்ளமா படித்தாங்கன்னா மாதம் 2500 ரூபா ஸ்டைஃபன் கொடுக்குறோம். இதே பிடெக் படித்தாங்கன்னாக்கா மாதம் 3000 ரூபா ஸ்டைஃபன் தரோம். இது இல்லாமல் நெசவாளர்களுடைய குழந்தைங்களுக்கு மாதம் 5000 ரூபா ஸ்டைஃபண்டும், அது இல்லாமல் அவங்களுடைய என்னென்னலாம் ஃபீஸ் கொடுக்குறாங்களோ, எக்ஸாம் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, என்ன ஃபீஸ் கொடுத்தாலும் வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் தரோம்.
0: நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நுகர்வு கலாச்சாரம் வளமான பொருள் சார்ந்த மனப்பான்மைக்கு அடிமையாகாமல் நாகரீக அடையாளத்துடன் சர்வதேச அரங்கில் வெற்றி பெறுவதே நம் அனைவரது கடமை என்று கூறியுள்ளார். நம்பிக்கை மற்றும் தொழில் முனைவுடன் கூடிய கடமை உணர்வு, நாகரீக ஞானம், கலாச்சார பண்புகள் ஆகிய அம்சங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுக்க வழிவகுக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படவில்லை என்பது ஆறுதல் அளித்த போதிலும் அரசு பள்ளிகளில் தொடரும் அவல நிலை மாநில அரசின் நிர்வாக குளறுபடிகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 30,000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் அவற்றில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் நலனில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் அரசு பள்ளிகளின் தரநிலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் 5ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தினத்தை ஒட்டி தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நிகழ்ச்சி மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சரவண பொய்கை திருக்குளத்தில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சரவண பொய்கை திருக்குளத்தில் 3 சுற்றுகள் வளம் வந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சரவண பொய்கை குளத்தில் கரையில் திரளான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் 4 நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும்.

0: என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். காங்கோ தலைநகர் கின்ஷாசா அருகே எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அங்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பின் இரண்டு நாள் கலாச்சார திருவிழா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று தொடங்கியது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 0.8% அதிகரித்துள்ளது. நடப்பு கல்வி ஆண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ராணுவத்தின் பொறியியல் சேவை பிரிவு சென்னை அலுவலக தலைவராக திரு ஈஸ்வர தத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நகர்ப்புற ஆதரவற்றோர் தங்கும் இடங்களுக்கான நிலையான செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து தன்னார்வலர்களுக்கு நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மனித உயிர்களை பாதுகாப்பதில் தன்னலமற்ற சேவையாற்றியவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கோரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 21-16, 17-21, 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா 21-17, 21-6 என்ற செட் கணக்கில் கொரியாவின் கிம் மிங் ஜியை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ராம்ராஜ் 22-20, 21-10 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனாமி சுயிசியை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55:30. ஆகாஷ்வாணி சென்னை.

0: சூழல் அறிவோம்.
1: உலகில் 6% மட்டுமே உள்ள பழங்குடியின மக்கள் பூமியில் உள்ள மொத்த பல்லுயிர்களில் 80% வரை பாதுகாக்கின்றனர். இருப்பினும் பருவநில மாற்றத்தை எதிர்கொள்ள திரட்டப்படும் நிதியில் இவர்களுக்கு எவ்வித பங்கும் கிடைப்பதில்லை என ஐநா வருத்தம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலும் நாடுகள் ஒன்று கூடி எடுக்கப்படும் பருவநிலை தொடர்பான விவாதங்களிலும் தீர்மானங்களிலும் பழங்குடியின மக்களின் கருத்துகள் கேட்கப்படாமல் இருப்பதாக ஐநா கருதுகிறது. ஏனெனில் மாறிவரும் பருவநிலையினால் உண்டாகும் பாதிப்புகள் இவர்களை தாம் அதிகம் தாக்குகிறது என்றும் த ஸ்டேட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் இண்டிஜினஸ் பீப்புள் என்கிற அறிக்கையில் ஆராய்ச்சியாளர்கள், உலக சுகாதார நிறுவன அதிகாரிகள், கூடவே பழங்குடியின பிரதிநிதிகளின் கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியின மக்களின் அறிவு பாரம்பரிய முறைகளின்படி இயற்கை அமைப்புகளை சார்ந்தே இருக்கின்றன. உதாரணமாக, பெருநாட்டில் கெச்சுவே மக்கள் பனிப்பாறைகள் உருகுவது, வறட்சி போன்றவற்றினால் நீரின் தேவை அதிகம் இருக்கும் என்பதை உணர்ந்து நீர் நடவு, அறுவடை என்ற முறைப்படி நீரை எதிர்காலத்திற்காக சேமித்து வருவது அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோல் சோமாலியா நாட்டிலும் பாரம்பரிய அறிவின் அடிப்படையில் சில மரங்களை வெட்ட தடை என்பது சட்டமாகவே இயற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள பழங்குடியின அறிவாற்றல் தேவைப்படுகிறது. தகவல்கள் எழுதியவர் ஹெச் பத்மப்ரியா.
0: இடம்பெற்றது சூழல்

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை. குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது இன்றும் நாளையும் தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 86%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 79%. சென்னைக்கும் அதன் புறநகர் பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

புத்தம் புது காலை. நம்பிக்கை என்பது ஒரு நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருக்கக்கூடாது, அது மேலும் மேலும் பலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். நம்பிக்கை என்பது ஒரு நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருக்கக்கூடாது, அது மேலும் மேலும் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். தத்துவஞானி அரிஸ்டாட்டில் அவர்களின் இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது புத்தம் புது காலை. முதலில் இடம்பெறுவது காந்தி அஞ்சலி.

0: கோகலையை சந்திக்க என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் தொடர்கின்றன. ஸ்ரீ காலன்பாக்குக்கும் எனக்கும் இடையே ஏற்பட்ட சம்பவங்கள் பலவற்றுள் ஒன்றுதான் இது. நாங்கள் இருவரும் சத்திய மார்க்கத்தில் செல்ல முயன்று வந்ததால் இவ்விதமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏதாவது ஒரு புதிய உண்மையை அறிந்து வந்தோம்.
1: சத்தியத்தை நாடி செல்லும் போது கோபம், சுயநலம், துவேஷம் முதலியன இயற்கையாகவே நீங்கிவிடுகின்றன. ஏனெனில் அவை நீங்காவிட்டால் சத்தியத்தை அடைவது இயலாத விஷயமாகும். ஒருவர் மிகவும் நல்லவராக இருக்கலாம், உண்மையே பேசுகிறவராகவும் இருக்கக்கூடும், ஆனால் காமக்ரோத உணர்ச்சிகளுக்கு மாத்திரம் வயப்பட்டவராக அவர் இருந்தாராயின் சத்தியத்தை அவர் காணவே முடியாது. அன்பு, பகை, இன்பம், துன்பம் ஆகிய இந்த இரண்டு வகையானவைகளிலிருந்தும் முற்றும் விடுபடுவது ஒன்றே சத்தியத்தை வெற்றிகரமான வகையில் தேடுவதாகும்.
0: நாங்கள் இந்த கப்பல் யாத்திரை புறப்பட்டபோது நான் உண்ணாவிரதமிருந்து அதிக காலமாகிவிடவில்லை. பழைய பலத்தை நான் இன்னும் அடைந்து விடவில்லை. எனக்கு நல்ல பசி எடுக்க வேண்டும் என்பதற்காகவும், சாப்பிட்டது ஜீரணமாக வேண்டும் என்பதற்காகவும் தேகாபியாசம் இருக்கட்டும் என கருதி கப்பலின் மேல் தளத்தில் கொஞ்சம் உலாவி வருவேன் நான். ஆனால் இந்த நடையை கூட என்னுடைய உடல் தாங்கவில்லை. கெண்டை கால்களில் வலி ஏற்பட்டுவிடும். ஆகவே நான் லண்டன் சேர்ந்தபோது என்னுடைய தேகநிலை நன்றாக இருப்பதற்கு பதிலாக மோசமாகவே இருந்தது. அங்கே டாக்டர் ஜீவராஜ மேத்தா எனக்கு அறிமுகமானார். எனது உண்ணாவிரதத்தின் சரித்திரத்தையும் அதன் பிறகு எனக்கு ஏற்பட்ட வலியை பற்றியும் அவரிடம் கூறினேன். சில தினங்களுக்கு நீங்கள் முழு ஓய்வு எடுத்து கொள்ளாது போனால் உங்கள் கால்கள் முற்றும் பயனற்றவைகளாகிவிடக்கூடும் என்று அவர் சொன்னார். நீண்ட உபவாசம் இருந்துவிட்ட பிறகு இழந்த பலத்தை திரும்ப பெற அவசரப்படக்கூடாது. பசியை கூட கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அப்பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன். உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கும் போது இருப்பதை விட அதிக எச்சரிக்கையும் கட்டுத்திட்டங்களும் உண்ணாவிரதத்தை நிறுத்துவதற்கு வேண்டும். எந்த நேரத்திலும் பெரும் போர் மூண்டுவிடக்கூடும் என்று மடீராவில் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆங்கில கால்வாயில் எங்கள் கப்பல் சென்று கொண்டிருந்த போது யுத்தமே மூண்டுவிட்டது என்ற செய்தி கிடைத்தது. எங்கள் கப்பல் சிறிது காலம் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆங்கில கால்வாய் நடுக நீர்மூழ்கி கப்பல்கள் கடற்கண்ணிகளை போட்டிருந்தன. அவற்றில் மோதிவிடாமல் கப்பலை ஓட்ட

செல்வது எளிதான விஷயம் அன்று. ஆகவே சவுத்தாம்டன் போய் சேர 2 நாட்களாயின. யுத்தமானது 4 தேதி பிரகடனமாயிற்று. நாங்கள் 6 தேதி லண்டன் சென்றடைந்தோம்.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி.
1: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
0: புத்தம் புது காலையில் அடுத்த இடம் பெறுவது
3: தமிழ் அமுதம். வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
4: சேக்கிழார் பெருமான் இயற்றிய ஈடு இணையில்லாத சைவ சமய காப்பியம் திருத்தொண்டர் புராணம். திரு என்றால் செல்வம் என்று ஒரு பொருள் உண்டு என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆனால் திரு என்ற சொல்லுக்கு மேன்மை என்ற ஒரு பொருளும் உண்டு. இந்நூலில் இடம்பெறும் அடியார்கள் சமுதாயத்தின் மீது அன்பு உணர்வுடன் மேன்மையான செய்வதற்கு அரிய செயலை செய்தவர்கள். ஆகையினால் அன்பின் விளைவால் தோன்றிய மேன்மையான செயலை செய்த அடியார்கள் என்னும் பொருள்பட இத்தகு சான்றோர்களை தெய்வப்புலவர் சேக்கிழார் திருத்தொண்டர்கள் என்றும், இவர்களின் சிறப்பை கூறும் இந்நூலினை திருத்தொண்டர் புராணம் என்றும் போற்றுகின்றார். இந்நூல் சிவனடியார்களின் உயர்ந்த அன்பினை சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கின்றது. இந்நூலில் இடம்பெறும் அடியார்கள் தன்னலம் இல்லாதவர்கள், பொதுநலம் மிக்கவர்கள். சமுதாயத்தின் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தையே தம் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டவர்கள். அன்பு உணர்ச்சியையே செம்பொருளாக கண்டவர்கள். இவர்கள் மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை அற்றவர்கள். இவர்களை பொறுத்தவரை மானுட பிறவி என்பது இன்பத்தை அனுபவிப்பதோ துன்பத்தை வெறுப்பதோ அன்று. இவர்கள் தங்களுக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் நேர்ந்தாலும் இவை இரண்டையும் சரிசமமாக பாவிப்பார்கள். மண் ஓடாயினும் செம்பொன்னாயினும் ஒன்றாகவே கருதுவார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் சமுதாயத்தின் மீது அன்பு உணர்வுடனும் வாழ்ந்து வருவார்கள். இதனால்தான் சேக்கிழார் பெருமான் இவர்களின் உயர்ந்த பண்பை சிறப்பிக்கும் பொருட்டு இவர்களை செல்வர்கள் என்னும் பொருள்பட திருவினார் என்ற அழகான சொல்லால் குறிப்பிடுகின்றார். இறைவனை வண

தொடங்குவதில் இரண்டு நிலைகளை கூறலாம். ஒன்று, இறைவன் மேல் உள்ள அன்பினால் அவனை வணங்குவது. இரண்டாவது, இறைவனிடம் தங்களுக்கு வேண்டும் வளங்களை கேட்டு வணங்குவது. இந்த இரு நிலைகளில் இந்நூலில் இடம்பெறும் சிவனடியார்கள் முதல் வகையினை சேர்ந்தவர்கள். இறைவனை வணங்குவது கூட இறைவன் மேல் உள்ள அன்பினால் மட்டுமே வணங்கினார்களே தவிர, தங்களுக்கு இறைவன் திருவடியாகிய வீடு பேற்றினை கூட இவர்கள் இறைவனிடம் கேட்கவில்லை. இவர்கள் அன்பையே சிவமாக கண்டவர்கள். அன்பே சிவம் என்பதில் ஆழ்ந்த உறுதிப்பாடு கொண்டவர்கள். சேக்கிழார் பெருமான் இத்தகு இறை அடியார்களின் வார்த்தைகளால் வருணிக்க முடியாத உயர்ந்த பண்பை, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று போற்றுகின்றார். இத்தகு சான்றோர்கள் கண்ட

0: இடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று போற்றுகின்றார். இத்தகு சான்றோர்கள் கண்ட செம்பொருளாம் அன்பை வாழ்க்கையில் பின்பற்றுவோம்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹு தொலைபேசி மூலம் தம்மை தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். மேலும் மேற்காசியாவில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் இருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் அக்னி 4 ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை வடிவமைப்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே உற்பத்தி, தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு லியூக் கோ உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின் போது இருதரப்பு பாதுகாப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பரஸ்பரம் ஆலோசனை மேற்கொண்டதாக வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு காலித் ஹஷீம் அலி மஹேருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள்

0: ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக அமைச்சர்களின் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பிரேசில் இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு தொழில்துறை அமைச்சர் திரு மாசியோ பெர்னாண்டோ எலாஸ் ரோசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயம், எரிசக்தி, மருந்து உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய துறைமுக பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பில் தொழில்நுட்பத்துடன் கூடிய மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தகத்தில் துறைமுகங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் இணையவழி புவிசார் அரசியல் சார்ந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட உறுதியான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்புகள் அவசியம் என்று திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உடான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 45 நாட்களுக்கு ஒரு புதிய விமான நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் விமான பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு உலகின் மிகச்சிறந்த விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எத்தனாலை இறக்குமதி செய்வது குறித்து ஆலோசனைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்று அந்த அமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. எத்தனால் இறக்குமதி தொடர்பான இந்தியாவின் கொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் அறிக்கை மேலும் கூறுகிறது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். ஏமனில் உள்ள மரீப் மற்றும் ஹத்ராமவுட் மாகாணங்களில் உள்ள சர்வதேச ராணுவ முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு அமெரிக்கா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். 13 பேர் காயமடைந்துள்ளனர். டமாஸ்கஸில் உள்ள ஜரமனா பகுதியில் கார் ஒன்றில் எடுத்து வரப்பட்ட வெடிப்பொருட்கள் வெடித்ததில் இந்த சம்பவம் நேரிட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சிகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் நீண்ட காலமாக திரு பஷர் அல் அசாத் ஆட்சி செய்து வரும் நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் குடிமக்களை குறிவைத்து பல்வேறு இடங்களில் இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கேரளம், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2 பெண்கள் காயமடைந்தனர். மீட்பு நடவடிக்கைகளை

மேற்கொள்ள காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் விரைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா நேற்று ஆய்வு செய்தார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் நீண்டகால அடிப்படையில் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஒடிசா அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மத்திய பிரதேசம் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்தது.

0: மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஒடிசா அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மத்திய பிரதேசம் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய சேலம் அணி 19.4 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. சிங்கப்பூருக்கு எதிரான 20 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5ஆம் தேதி தொடங்குகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலம் சியாங் மாவட்டத்தில் 5 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆய்வு செய்தார். இப்போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25:15 ஆகாஷ்வாணி சென்னை. நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி வருவது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: எப்பாவது ஒரு காரணத்தினால மதருக்கு ஃபீட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, இந்த பம்ப்டு மில்கை நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். ரெண்டாவது, அதிகமாக பால் இருக்க தாய்க்கு அப்படிங்கும் போது பம்ப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இது எப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது விமென்க்குன்னா, அவங்க வந்து வேலைக்கு திரும்பும்போது. இப்போது சில பேருக்கு இப்போ 6 மாதம் மெட்டர்னிட்டி லீவ்னு சொல்கிறோம், ஆனால் சில பேர் வந்து 3-4 மாசத்துலேயே திரும்பி போக வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க அந்த லீவை முன்னாடியே எடுத்திருப்பாங்க வேற வேற காரணங்கள்னால. 3-3.5 மாசத்துல அவங்க வேலைக்கு திரும்பி போறாங்கன்னா இந்த குழந்தைக்கு என்ன பால் கிடைக்கும் இல்லையா? அப்போ இந்த பிரஸ்ட் பம்ப்ல நம்ம மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஸ்டெரைலா வச்சோம்னா, அந்த டைம்ல பவுடரை கலக்கிறதுக்கு பதிலா தாய் அங்க இல்லாட்டாலும் வேற யாராவது தாய்ப்பால பேபிக்கு கொடுக்க முடியும். அதுதான் பிரஸ்ட் மில்க் பம்பிங்கோட பிகெஸ்ட் அட்வான்டேஜ். இதுல வந்து கெடுதலா ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த பம்ப் கரெக்டா எப்படி யூஸ் பண்றதுன்னு அவங்க கத்துக்கணும். அந்த ப்ரெஷர் சரியா இருக்கா, அது மேனுவல் பம்ப்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக் பம்ப் இருக்கு. ஸோ எது அவங்க யூஸ் பண்றது, இது வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் விமன் பம்பிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இன்னொரு குரூப் பம்பிங் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்து, ஒருவேளை குழந்தைக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால பிறக்கும் போது சிக்கா இருக்கு, என்ன ஒரு நியூனேட்டல் யூனிட்குள்ள அட்மிஷன் ஆறுது, பேபி ட்ரிப்பு தேவைப்படுறது, இல்லை சில பேபிஸ்க்கு மூச்சு தணறல்னால வென்டிலேட்டர்ல போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது முதல் 4-5 நாள் இல்ல ஒரு வாரம் பேபிக்கு ஃபீடு இருக்காது. ஆனா அந்த டைமை கம்ப்ளீட்டா நம்ம விட்டுட்டோம்னு வெச்சுக்கோங்க, மதருக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறது டிலே ஆகும். அதனால பேபி என்ஐசியூல இருந்தது அப்படின்னா மதருக்கு நம்ம பிரஸ்ட் பம்ப ஒரு நாளைக்கு 3-4 வேளை போட ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த பிரஸ்ட் பம்ப் கொடுக்குற சக்ஷன் வந்து குழந்தை தாம் வாயை வச்சு சக்கில் பண்ணினா என்ன ப்ரெஷர் வருமோ பிரஸ்டில், அதுதான் இந்த பிரஸ்ட் பம்ப் வந்து மிமிக் பண்ணுறது. அப்போ இந்த பிரஸ்ட் பம்ப் அப்ளை பண்ணுறதுனால மதரோட பிரெயினுக்கு ஓ பால் சுரக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் போகும், அதனால பால் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ பேபி நிக்கூல் இல்லை அட்மிஷன் ஆகிற மதர்ஸுக்கு பம்பிங் இஸ் யூஸ்ஃபுல். ஏன்னா அப்போதான் எப்போ வந்து டாக்டர் தாய்ப்பால் வேணும் கொடுங்க பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லும்போது பால் இருக்கணும்ல, அதனால அந்த இதை வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணும். நர்சிங் பிராங்கிறது வந்து ப்ரெக்னன்சியில் பிரெஸ்டோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும், நிறைய மோஸ்ட்லி ஜாஸ்தி ஆகும், அட்லீஸ்ட் ஒரு சைஸ் ஜாஸ்தி ஆகும், கப் சைஸும் ஜாஸ்தி ஆகும். அதனால திருப்பி மெஷர்

0: நீங்க யூஸ்வலா போடுற பிராவோட ஒரு கப் சைஸ் அதிகமாகும். நீங்க எவ்வளோ வெயிட் கெயின் பண்றீங்களோ, இப்போ பிரெக்னன்சியில 20 கிலோ கெயின் பண்ணினா அந்த வெயிட் கெயின்னால கூட பிரா சைஸ் மாறும். ரொம்ப டைட் ஃபிட்டா இல்லாம கம்ஃபர்டபுள் பிரா சைஸ் ரீமெஷர் பண்ணி அந்த டைம்ல வாங்கிக்கணும். ஃபுல்லா இப்போ நிறைய ஃபீடிங் பிராஸ் கிடைக்கிறது விச் ஆர் ஓப்பன், பட் அண்ட் அதுக்குமே நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். யூஸ்வலாக நல்ல ஃப்ரண்ட் ஓப்பன் நம்ம உட்காந்து ஃபீட் பண்ணுறது ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஓப்பன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சில பேருங்க வந்து வாங்குற அந்த நைட்டி ஆர் ஃபீடிங் நைட்டி ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிறது ஹாரிசான்டலாக இருக்கும் அந்த ஜிப்பு, ஆனால் ப்ரா வந்து வர்டிக்கலாக ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு ஸ்கொயர் வழியாக நீங்கள் அந்த பேபி அந்த எப்படி அந்த குழந்தை போய் ஒரு ஸ்கொயர் வழியாக அந்த காம்பை பிடிச்சி பிடிக்கும், அது வந்து மதருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், பேபிக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃபீடிங் ப்ரா மட்டும் இல்லை, லாக்டேஷன் போது தாய்ப்பால் கொடுக்கும்போது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
3: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்குச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம், அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார், சுவாமி ஆசையை உதற நினைக்கிறேன் முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் குப்புசாமி. அவங்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லோரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டானான். பணம் வச்சுருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட்டு பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான், அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான், ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாரான். அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி, அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கிடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான், அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தான், இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க, ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானும் ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டது மறுபடியும், உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான், தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான், அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான், ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க, பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு

0: ஆத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போன்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடைபட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுவிட்டுது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான், ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான், தொப்பியை கொளுத்தினான், எரிஞ்சுது, எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரான் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமிகிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டே உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறான், அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம் திரைகானம்.

0: சர் ஐ லவ் யூ இந்த படத்திற்காக பி சுசிலா மனோ பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: திரைக்கானத்தில் அடுத்து நான் மகான் அல்ல படத்திலிருந்து ஹரிச்சரன் பாடியிருக்கும் பாடல்.

குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: வளம். சென்னை முதல் பெங்களூரு வரை புல்லட் செயலி.
1: இந்திய நாட்டின் போக்குவரத்தில் முக்கிய அங்கம் வகிப்பது இந்திய ரயில்வே துறை. நீராவி எஞ்சினில் தொடங்கி அதற்கடுத்து மின்சாரம், பேட்டரி என்று படிப்படியாக வளர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ரயில்கள். அது மட்டுமன்றி மீட்டர் கேஜில் இருந்து இன்றைக்கு பிராட்கேஜ் வரை ரயில் தண்டவாளங்களும் காலத்தின் தேவைக்கேற்ப உயர்ந்திருக்கின்றது. பயணத்தை விரைவுபடுத்த இந்திய ரயில்வேயில் இன்றைக்கு வந்தே பாரத் ரயிலை அறிமுகப்படுத்தி மிக பிரசித்தி பெற்றிருப்பதை போன்று புதிதாக மிக விரைவாக பயணிக்க தற்போது இந்திய அரசு கொண்டு வந்திருப்பதுதான் புல்லட் ரயில் என்ற புதிய அதிவேக ரயிலாகும். இந்த புல்லட் ரயிலுக்கான ஆரம்ப கட்ட பணிகளை இந்திய ரயில்வே துறை 2017 ஆண்டிலேயே தொடங்கிவிட்டது. மும்பை டு அகமதாபாத் அதிவேக புல்லட் ரயில் வழித்தடமானது இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டமாகும். இந்த புல்லட் ரயில்வே வழித்தடமானது 508 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும். இது மகாராஷ்டிரா குஜராத் வழியாக சென்று 12 நிலையங்கள் மூலம் மும்பையின் பந்த்ரா அகமதாபாத்தையும் இணைக்கும். இந்த புல்லட் ரயில் 320 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒன்றாகும். அதேபோன்று மத்திய அரசின் நடப்பாண்டு பட்ஜெட்டில் டெல்லி, வாரணாசி, பெங்களூரு, சென்னை மற்றும் ஹைதராபாத் போன்ற மாநகரங்களை இணைக்கும் வகையில் புல்லட் ரயில் திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இந்த திட்டம் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில மக்களுக்கு பெருத்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாகவே அமைந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மற்றும் பெங்களூரில் வாழும் மக்கள் இத்திட்டத்தினை பெரிதும் வரவேற்கின்றனர். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. இன்றைக்கு இந்தியாவில் சென்னையும் பெங்களூரும் வளர்ந்து வரும் நகரங்களில் முக்கிய மாநகரங்களில் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் 1000 கணக்கானோர் சென்னையிலிருந்து பெங்களூருக்கும் பெங்களூரிலிருந்து சென்னைக்கும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பேருந்து, விமானம், ரயில், வந்தே பாரத் ரயில் சேவைகள் பயணிகளுக்கு பெரிதும் உதவி புரிந்து கொண்டிருந்தாலும் மேலும் அவர்களின் வசதியை பெருக்கிடத்தான் இந்த புல்லட் ரயிலை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னை மற்றும் பெங்களூரு இடையிலான பயணத்தை எளிதாகவும் விரைவாகவும் சென்னையிலிருந்து பெங்களூரு சென்றடைய அறிவித்த இந்த புல்லட் ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான டெண்டரை தேசிய அதிவேக ரயில் கழகம் வெளியிட்டுள்ளது. இந்த புதிய அறிவிப்பின்படி ஒப்பந்ததாரர்கள் இத்திட்டத்தில் திருத்தப்பட்ட புதிய வழித்தட வரைபடத்தின் அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2024 செப்டம்பர் மாதத்தில் சென்னை, பெங்களூரு, மைசூர் வழித்தட புல்லட் ரயில் திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் சென்னை பெங்களூரு இடையிலான பகுதிக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்பட்டு தற்போது பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. புதிதாக கோரப்பட்டுள்ள இந்த டெண்டர் மூலம் அடுத்த 150 நாட்களுக்குள் நில அளவை, மண் பரிசோதனை மற்றும் வழித்தட மறு ஆய்வு பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் புல்லட் ரயில் பாதை செல்லும் வழியில் உள்ள கூவம், பாலாறு போன்ற முக்கிய ஆறுகளை கடக்கும் போது எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க விரிவான வெள்ள அபாய மற்றும் நீரியல் ஆய்வுகளும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. பெரம்பூர் லோகோ மற்றும் ICF ரயில்பெட்டி தொழிற்சாலை பகுதிகளை கடக்கும் இடங்களில் மேம்பால ரயில் பாதைகளை வடிவமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக பொதுப்பணித்துறை மற்றும் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் உள்ள

0: அமைப்புகளிடமிருந்து தேவையான தரவுகள் சேகரிக்கப்பட்டு புதிய நிலம் கையகப்படுத்தும் திட்டங்களும் தயாரிக்கப்பட உள்ளன என்ற புதிய தகவலும் வெளியாகியுள்ளன. இந்த திட்டம் பயன்பாட்டிற்கு வரும்போது சென்னையிலிருந்து பெங்களூருக்கு செல்ல வழக்கமாக சுமார் 7 மணி நேரம் தேவைப்படலாம். ஆனால் புல்லட் ரயில் மூலம் 73 நிமிடங்களில் சென்னையிலிருந்து பெங்களூர் சென்றடைந்து விடலாம். சுமார் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த புல்லட் ரயில் திட்டமானது சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடையே பயண தூரத்தை கணிசமாக குறைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புல்லட் ரயில் மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டதாகும். சென்னையையும் பெங்களூரையும் இணைக்கும் நாட்டின் 3வது புல்லட் ரயில் திட்டமும் இதுவே ஆகும். புதிய டெண்டரின்படி 8 ரயில் நிலையங்களை கொண்டுள்ள இந்த திட்டத்தின் புதுப்பிக்கப்பட்ட வழித்தடத்தில் ஒப்பந்ததாரர்கள் பணியாற்ற வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் சென்னை மெட்ரோ நெட்வொர்க் உடன் இவை இணைக்கப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் சென்னை சென்ட்ரல் அருகே உள்ள 1.7 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை உட்பட 3 சுரங்கப்பாதைகள் இதில் இடம்பெறுகின்றன. மீதமுள்ள பகுதிகள் பெரம்பூர் குளத்தூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலைகளான ICF மாதவரம் பாடி சென்னை புறவழிச்சாலை சென்னை திருவள்ளூர் நெடுஞ்சாலை அன்னனூர் பூவிருந்தவல்லி மற்றும் அரக்கோணம் போன்ற முக்கிய இடங்கள் வழியாக செல்லவும் ஒரு பெரிய மேம்பாலம் வழித்தடம் உருவாக்கப்பட இருக்கிறது. முக்கிய நகரங்களுக்கு இடையிலான இணைப்பை மேம்படுத்துவதையும் முக்கிய நகர்ப்புற மையங்களுக்கு இடையிலான பயண நேரத்தை குறைப்பதையுமே நோக்கமாக கொண்ட இந்தியாவின் அதிவேக ரயில் விரிவாக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை பெங்களூரு புல்லட் ரயில் திட்டம் அமைந்திருக்கிறது. சென்னை டு பெங்களூரு இடையே அதிவேக விரைவு புல்லட் ரயிலில் பயணிக்கும் நாளை சென்னை மற்றும் பெங்களூரில் வசிக்கும் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது.
1: சென்னை முதல் பெங்களூரு வரை புல்லட் செயலி. எழுதியவர் கே கருணாநிதி, வாசித்தவர் விஜய். தமிழ் அமுதம்.
2: இனி கேட்கலாம் காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. பட்டாபிராமை சேர்ந்த அனிதா என்பவரை கடந்த ஜூலை 30 காணவில்லை. காணாமல் போனவர் பற்றிய விவரங்கள்: வயது 37, உயரம் 5 அடி, தாய்மொழி தமிழ். இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பட்டாபிராம் காவல் நிலையம். தொலைபேசி எண் 9498100092. பட்டாபிராம் காவல் ஆய்வாளர் 9498102865. காவல் கட்டுப்பாட்டு அறை எண் 8754470100. 9498181496 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும். காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: ஒலித்த பாடலின் படம் எதிரும் புதிரும். நேரம் 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ரவி வாசுதேவன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற பழமொழி உங்களுக்கு தெரியும். ஆடிப்பட்டம், தைப்பட்டம் பயிர் சாகுபடிக்கு உகந்த பட்டங்கள், குறிப்பா காய்கறி பயிர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு தனி மனிதன் குறைந்தபட்சம் 300 கிராம் காய்கறிகளை எடுத்துக்கணும், சாப்பிடணும். சாப்பிட்றோமா? அரிசி சாதம் நிறைய எடுத்துக்கிறோம், சத்துக்கள் குறைவு. ஆனா காய்கறிகளில் சத்துக்கள் கூடுதலா இருக்கு. தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டை, சின்ன வெங்காயம், அவரை, கீரைகள், முருங்கை, கறிவேப்பிலை, இப்படி நமக்கு தேவையான காய்கறிகள் நம்ம தோட்டத்திலிருந்து கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒவ்வொன்றுத்துலேயும் 2-2 செடிகள் இருந்தாலே ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகள் கிடைச்சிரும். ஃபார்ம் ஃப்ரெஷ்னு சொல்லக்கூடிய பசுமையான காய்கறிகள் நம்ம தோட்டத்திலிருந்து பறித்து சமைச்சு சாப்பிட்ற சந்தோஷம் இருக்கே, அனுபவிச்சா தான் தெரியும். மாடி வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்காதே, தோட்டம் இல்லையேன்னு வருத்தம் வேண்டாம், தொட்டிகளில் வளர்க்கலாம்.
2: ரவி வாசுதேவன் ஐயா,
3: வீட்டில் இருக்கும் பழைய பிளாஸ்டிக் வாளிகள், உடஞ்சி போன குடம், இல்லைனா விலை கொடுத்து தொட்டிகள் வாங்கிக்கலாம். க்ரோபேக்ஸ்னு சொல்லக்கூடிய பைகள் விற்கிறாங்க, வாங்கி ஒவ்வொன்றுத்துலேயும் 2-3 விதைகள் அல்லது 2-3 காய்கறி நாற்றுகளை நட்டுட்டா கொஞ்ச நாள் பொறுத்து நல்லா இருக்கிற 2 செடிகளை வச்சுக்கிட்டு இன்னொன்று நீக்கிடலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த காய்கறி செடிகளை வளர்க்கறது நமக்கு ஒரு பொழுதுபோக்கும் கூட, உடம்புக்கு நல்ல பயிற்சி. காலையில் மாலையில் நடைப்பயணம் போகிறவங்களுக்கு இந்த தோட்ட வேலைகளே போதுமானது. வெள்ள முள்ளங்கி பார்த்துருப்பீங்க, அவ்வளவு நல்லது. புகைப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட நுரையீரலை சரி செய்ய இது உதவும், உடல் எடையை குறைக்க உதவும். வைட்டமின் சி இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், சிறுநீரக தொற்றை சரி செய்யும், ஹை பிபி உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகள், தொண்டை எரிச்சல், தொற்று, அலர்ஜி சரியாயிடும். உடம்புல இருக்கும் கழிவுகளை நீக்கும் ஆற்றல் கொண்டது முள்ளங்கி. இது ஓர் உதாரணம். இது மாதிரி ஒவ்வொரு காய்கறிக்கும் நிறைய ஆற்றல் இருக்கு. சத்துக்கள் அழிக்க வல்லவை. பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது இன்னும் நல்லது. கீரைகள் கட்டாயம் இடம்பெறணும் நமது உணவுல.
2: ரவி வாசுதேவனையா,
3: உணவை மருந்து போல சாப்பிடணும், இல்லைன்னா மருந்த உணவை போல் சாப்பிட வேண்டிய சூழல் உருவாகிடும். பழங்களும் நமது அன்றாட உணவுல இடம்பெறணும். வாய்ப்பிருந்தா 1-2 பழமரங்கள், கொய்யா, சப்போட்டா, மா, பலா, மாதுளை, வாழை, இவற்றில் ஏதாவது 1-2 நம்ம வீட்டு தோட்டத்துல வச்சு வளர்க்கணும். இதற்காக இடம் ஒதுக்கலாம். கேட்டுக்கொள்வது

0: உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: வேளாண்மை அறிவியல் மையம். இதோட முக்கிய நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு அறிவியல் அடிப்படையிலான தீர்வுகளை வழங்குதல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல், வேளாண் சார்ந்த மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்தல் தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்குதல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை அப்பப்போ தகவல்களை பரிமாறிக்கொள்வது, இயற்கை வேளாண்மை மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளை ஊக்குவித்தல், இவைதான் இந்த மையத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும்.
2: வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஆர். திருமாவளவன் அவர்களின் கருத்துக்கள்.
4: புயல் வெள்ளம் வருது அப்படின்னா, சூறைக்காற்று அடிக்குது அப்படின்னா, நம்ம வந்து பயிர் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குதுன்னா, அந்த குறுகிய கால முன்னறிவிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து கேட்டுட்டு அடுத்த வாரம் மழை வரப்போகுது அப்படின்னா, நம்மளோட நெல் முதிர்ந்துருச்சு அப்படின்னா, இந்த வாரமே அறுவடை செஞ்சு அதை வந்து பாதுகாப்பான இடங்களில் வந்து சேமித்து வச்சுக்கலாம்.
2: எல் நினோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம். வெங்கடேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: இனி கேட்கலாம் திரை இசையில் எஸ். பி. பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடிய பாடல் படம் அமர்க்களம்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

எங்கேயும் எப்போதும் படத்திலிருந்து மதுஸ்ரீ பாடிய பாடலை கேட்டீர்கள். அதே குரல் ஒலிக்கிறது இவன் வேற மாதிரி இந்த படத்திலிருந்து.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: வேளாண்மை அறிவியல் மையம் இதோட முக்கிய நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு அறிவியல் அடிப்படையிலான தீர்வுகளை வழங்குதல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல், வேளாண் சார்ந்த மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்தல் தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்குதல், மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை அப்பப்போ தகவல்களை பரிமாறிக்கொள்வது, இயற்கை வேளாண்மை மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளை ஊக்குவித்தல், இவைதான் இந்த மையத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும்.
0: வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஆர். திருமாவளவன் அவர்களின் கருத்துக்கள்.
2: புயல் வெள்ளம் வருது அப்படின்னா, சூறைக்காற்று அடிக்குது அப்படின்னா, நம்ம வந்து பயிர் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குதுன்னா, அந்த குறுகிய கால முன்னறிவிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து கேட்டுட்டு அடுத்த வாரம் மழை வரப்போகுது அப்படின்னா, நம்மளோட நெல் முதிர்ந்துருச்சு அப்படின்னா, இந்த வாரமே அறுவடை செஞ்சு அதை வந்து பாதுகாப்பான இடங்களில் வந்து சேமித்து வச்சுக்கலாம்.
0: எல் நினோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம். வெங்கடேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரம் 8:43:50.

வடசென்னை படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்டீர்கள். தொடர்ந்து 24 படத்திலிருந்து சித் ஸ்ரீராம், சனா மொய்டுட்டி, ஜோனிதா காந்தி பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். முதலில் ஒக்க வரிஜூடக. கலாவதி ராகம், ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.
1: பயன்பெறுங்கள்.

நேரம் 9:25 ஐம்பத்தினுடைய அரங்கிசையில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். தொடர்ந்து சஹசிரகர மண்டித்தே, வாச்சஸ்பதி ராகம், ஆதித்தாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. முத்துச்சிதறல் கேட்கலாம். முதலில் இளையராஜா சித்ரா பாடிய பாடல் படம் புதுப்பாட்டு.

உற்றத்தோழனாய் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் சென்னை ஆகாஷவாணி முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: நேரம் 10:10. இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம்.
1: பாடியவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், பி. ஜெயச்சந்திரன்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும். மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அன்னாள் அதிடும் அதிடும்.

நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று காலை 11:10 குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தில் நடைபெறும் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இந்நிகழ்வு 11:10 முதல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அலைவரிசையில் ஒலிபரப்பாகும். பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடலின் படம் உறுதிமொழி.

மலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். பாடியவர்கள் அருண்மொழி, எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடலை இப்போது. படம் சிகரம்.

ஆகாஷ்வாணி சென்னை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் மனோ சித்ரா குரல்களில் படம் பெரிய வீட்டு பண்ணக்காரன்.

நேற்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வேளாண் அறிவியல் நிலையத்தில் சந்தித்தவர்கள். வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் அவர்களின் உரை, எல் நினோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம் வெங்கடேஸ்வரி அவர்களின் உரை ஆகியவை இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில். முத்துச்சிதறலில் தொடர்ந்து மலேசியா வாசுதேவன் உமாரமணன் பாடியுள்ள பாடல் படம் மல்வேட்டி மைனர். நேரம் இப்போது 10:40.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரம்

0: பணத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போகலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: மருதுபாண்டி திரைப்படத்தில் அருண்மொழி எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேயர்களுக்கு நினைவு ஓட்டுகிறோம். குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தில் நடைபெறும் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு 11:10 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் முத்துச்சிதறலில் இனி மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல் படம் பாட்டுக்கு நான் அடிமை.

முத்துச்சிதறல் கேட்டீர்கள். குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தில் நடைபெறும் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பை 11:10 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி. குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபவன் கலாச்சார மையத்தில் நடைபெறும் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ராஷ்டிரபதி பவன் கே

0: இதுவரை சங்கீத சாரலில் சி டி பார்கவி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். கே கணேசன் அவர்கள் வயலின், சபரீஷ் ஜி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதுகளையும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதுகளையும் அவர் வழங்கினார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக

0: வலைதள பதிவில் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை நாடு பெருமிதத்துடன் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல தலைமுறைகளாக நாட்டின் பாரம்பரியத்தை கைத்தறி நெசவாளர்கள் பாதுகாத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மக்களுக்கு அதிகாரம் அளிப்பது, பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, சுயசார்பு இந்தியாவிற்கான கனவுகளை நனவாக்குவது போன்றவற்றிற்கு கைத்தறித்துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கைத்தறி தயாரிப்புகளை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து பகிர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கக் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவரது படைப்புகள் நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்ததுடன் நாட்டின் ஆன்மாவாகவும் திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தாகூர் இயற்றிய ஜனகணமன பாடல் தேசிய கீதமாகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாகவும் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியதன் மூலம் கல்வி, தத்துவம் மற்றும் கலாச்சாரத்தை உலக அரங்கில் அவர் நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது இலக்கியங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனையடுத்து நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது எதிர்க்கட்சிகள் கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. யுபிஐ செயலி உள்ளிட்ட இதர டிஜிட்டல் முறையிலான பண பரிவர்த்தனை சேவைகளுக்கு வங்கிகள் கட்டணம் விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. வங்கிகளுக்கு நீடித்த வருவாய் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் வசூலிக்க இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமிழகத்திற்கான நீர்ப்பகிர்வு குறித்து மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் பல்வேறு நிலைகளில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் தமிழகத்திற்கான நீர் கிடைக்கவில்லை என்றும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு அரசு ஒருபோதும் தயங்காது என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான தொகுப்பு நிதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி நதிநீர் பகிர்வு விவகாரத்தில் இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக திரு விஜய் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அரசினர் தனி தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தில்லி சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா 2023 நிதியாண்டிற்கான தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையை பேரவையில் சமர்ப்பித்தார். இந்த கூட்டத்தொடரில் தில்லி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்த 2வது திருத்த மசோதாவை தில்லி கல்வி அமைச்சர் திரு ஆஷிஷ் சூட் தாக்கல் செய்தார்.

0: வருகிறார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி துணிநூல் வங்கி திட்டத்தை நாகாலாந்து மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். மாநில தலைநகர் கொஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இந்த திட்டம் அம்மாநில நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் கைத்தறித்துறையை வலுப்படுத்தவும் உதவும் என்று தெரிவித்தார். இந்த துணிநூல் வங்கி திட்டம் துலுவி, திமாப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொழில்துறை மையங்களில் தொடங்கப்படவுள்ளது. நெசவாளர்களுக்கு தரமான நூல் குறைந்த விலையில் கிடைப்பதற்கு இத்திட்டம் வழிவகை செய்கிறது. அசாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 97 அதிகரித்துள்ளது. இம்மாநிலத்தின் 15 மாவட்டங்களில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் 168,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 480 கிராமங்களில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் 1,000 அதிகமான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக தொற்றுநோய் பரவாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நாடுகளின் பாதுகாப்பு கருதி ஈரான் அணு ஆயுதங்களை திரும்ப பெறுவது அவசியமாகிறது என்று தெரிவித்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இதனிடையே அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் எத்தகைய அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் சயீத் மஜித் ரெஜா தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,000 கடந்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,850 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 694 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 793 பேர் இந்த தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 20-22, 21-15, 21-19 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் ஹினே அகேச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ரக்ஷிதா ஸ்ரீயும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியில் 23 புள்ளிகள் பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 28 தேதி துபாயில் தொடங்குகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்கின்றன. முதல் போட்டியில் தாய்லாந்து ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. செப்டம்பர் மாதம் 5 தேதி நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பாசந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் முகமது அஷ்ஃபாக் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: சென்னை மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 11 தேதி வரை வீசும் வாய்ப்புண்டு. மேலும் காற்று இதே வேகத்தில் தெற்கு வங்கக் கடற்பரப்பு பகுதிகளின் சில பரப்பு

வீசும் வாய்ப்புண்டு. இன்று தொடங்கி இம்மாதம் 9ஆம் தேதி வரை இவ்வானிலை தொடரும். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும். மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளிலும் வீசும் வாய்ப்புண்டு. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும். கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, இங்கெல்லாம் வீசும் வாய்ப்புண்டு. மேலும் காற்று இதே வேகத்தில் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கடலோர பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். 1 முதல் 1.2 மீட்டராக சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை அலைகளின் வேகம் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகள் 15 முதல் 17 வினாடிகளுக்குள் 1.8 முதல் 1.8 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.7 மீட்டராக உயரக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.5 முதல் 1.7 மீட்டராக உயரக்கூடும். ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.6 முதல் 2 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. ஆலப்புழா கடலோர பரப்பில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.3 மீட்டராக உயரக்கூடும். கொல்லம் பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் கடலோர பகுதிகளில் 1.3 முதல் 1.4 மீட்டராக உயரக்கூடும். திருவனந்தபுரம் பகுதிகளில் கப்பில் முதல் பூழியார் வரை அலைகளின் உயரம் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக உயரக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. டிஎல் மகராஜன், எம் அம்ருதா பாடியுள்ள மெல்லிசை பாடலை கேட்க உள்ளோம். இயற்றியவர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன், இசை எம் அசோக்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:40 ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டம் கடந்த 2019 பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின்படி 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் என ஆண்டிற்கு 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு நிதியுதவி அளிக்கப்படுகிறது. இந்த தொகையானது நேரடியாக விவசாயிகளின்

0: வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 10 கோடி விவசாயிகள் இதன் மூலம் பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டம் ஏழை விவசாயிகளுக்காக பிரத்யேகமாக செயல்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தில் பயன்பெற நிலம் உள்ள விவசாயிகள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்வோம். விண்ணப்பிக்க விரும்பும் விவசாயிகள் முதலில் நோடல் ஆபீசரை அணுக வேண்டும். அருகில் உள்ள பொது சேவை மையத்தில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி விண்ணப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். விவசாயிகள் https://pmkisan.gov.in/ என்ற இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம். https://pmkisan.gov.in என்ற இணையதளத்திற்குள் சென்று விவசாயிகள் முனையை, அதாவது ஃபார்மர்ஸ் கார்னர், அதை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் புதிய விவசாயி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதில் ஆதார் எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இதையடுத்து விண்ணப்ப படிவம் வரும். அதில் விண்ணப்பதாரரின் பெயர், பிறந்த தேதி, கிராமம், மாவட்டம், மாநிலம், நிலத்தின் விவரம், புல எண், முகவரி, வங்கிக் கணக்கு எண், வங்கியின் IFSC உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்து சரிபார்த்து சேமிக்க வேண்டும். புதிதாக விண்ணப்பிப்பது, ஏற்கனவே பதிவு செய்த தகவலை மாற்றுவது, பயனாளர் தகவல் அறிவது, விண்ணப்பத்தின் நிலையை அறிவது என்பன உள்ளிட்ட விவரங்களை இந்த இணையதளத்தில் பார்க்கலாம். நிதியுதவி பெற விண்ணப்பித்த பின்னர் குறிப்பிட்ட விவரங்களின் உண்மைத்தன்மையை குறித்து மதிப்பீடு செய்யப்படும். மாவட்ட வாரியான விண்ணப்பங்கள் சேகரிக்கப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும். அங்கு விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும். விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு தேர்வு செய்யப்படும் தகுதியான விவசாயிகளுக்கு நிதியுதவி அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க இந்திய அரசு வழங்கிய குடியுரிமை சான்றிதழ், நில உரிமையாளருக்கான சான்றிதழ், ஜன்தன் வங்கிக் கணக்கு ஆகிய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். இது மட்டுமன்றி PM கிசான் என்னும் செல்போன் செயலியும் உள்ளது. இதன் வழியாக விண்ணப்பம் மற்றும் தகவல்களை பெறலாம். பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தில் நிறுவன விவசாயிகள், மத்திய மாநில அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற அலுவலர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளின் ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், அரசியலமைப்பு பதவிகளை வகிக்கும் உழவர் குடும்பங்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், மாதம் 10,000 ரூபாய்க்கு அதிகமான ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது. இந்த திட்டத்தில் சுமார் 14 கோடி விவசாயிகளை சேர்க்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த திட்டத்தில் இணைய https://pmkisan.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்குள் சென்று பதிவு செய்யலாம். PM கிசான் பயனாளிகளின் புதிய பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள முதலில் PM கிசான் போர்ட்டலுக்கு செல்லவும். முகப்பு பக்கத்தில் உள்ள மெனுபார் சென்று ஃபார்மர்ஸ் கார்னர் என்பதற்கு செல்லவும். அதில் பயனாளிகள் பட்டியலை கிளிக் செய்ய வேண்டும். தோன்றும் மெனுவிலிருந்து உங்கள் மாநிலம், மாவட்டம், தொகுதி, கிராமத்தின் பெயரை தேர்ந்தெடுத்து கெட் ரிப்போர்ட் என்பதை கிளிக் செய்தவுடன் முழு கிராமத்தின் பட்டியல் தெரியும். அதில் தங்களது பெயர் உள்ளதா என்பதனை சரிபார்த்து கொள்ள வேண்டும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: சென்னை ஆகாஷ்வாணி மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். President Draupadi Murmu has said the handloom sector serves not only as a source of livelihood but also as a powerful instrument of inclusive development. Addressing the program on the occasion of the 12th National Handloom Day in New Delhi today, the President said, for thousands of years handloom has been an integral part of India's cultural and civilizational journey.
3: Hajaro varshe hatkarta Bharat ke prakruti posak sabhyata ki vikas yatra ka abhinna hissa raha hai. इसमें हमारे राष्ट्र की असाधारण विविधता दिखाई देती है. हथकरघा क्षेत्र से रोजगार, महिला सशक्तिकरण, कला संस्कृति और प्रकृति प्रेम को बढ़ावा मिलता है. हथकरघा भारत के स्वतंत्रता संग्राम और आत्मनिर्भरता से भी जुड़ा हुआ है.
2: During the event, the President conferred the Sant Kabir Handloom Awards and the National Handloom Awards for the year 2025. 4 commemorative postage stamps celebrating the country's rich and diverse handloom

அதாவது ஊரார் உண்ணும் நிறையுடையதால் அதற்கு ஊருணி என்று பெயர் வந்திருக்கிறது என்பதை நாம் அறியலாம். ஊருணி என்ற பெயரால் வழங்கப்பெறும் ஊர்கள் தமிழ்நாட்டில் பேரூரணி என்று நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறது. பேர் ஊரணி அதாவது பெரிய ஊரணி பொதுவாக நாம் வழக்கில் சொல்வோம். நிறைய ஆசை, பெருமாசை, பேராசை, அது மாதிரி பேரின்பம், பெரும் இன்பம், பேரின்பம், அதே போல பெரிய எண்ணம், பேரெண்ணம், இப்படியெல்லாம் நிறைய சொல்வதுண்டு மக்கள் வழக்கில். அதே போல பெரிய ஊரணி நிறைந்த ஊர் என்பதனால் பேரூரணி என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் புரசூரணி என்ற ஒரு ஊர் இருந்திருக்கிறது. மயிலூரணி என்பது ராமநாதபுரம் மாவட்டத்திலும், தஞ்சை மாவட்டத்தில் புரசூரணி என்ற பெயரிலும் ஊரணி என்ற ஒட்டோடு ஊர் பெயர்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதே மாதிரி மதுரை மாவட்டத்திலும் பேரா ஊரணி என்ற ஒரு பெயரிலும் ஊர் பெயர் இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்திலும் பூலா ஊரணி என்று ஊர் பெயர் இருப்பதையும் நாம் அறியலாம். அதே போல நீர் நிறைந்த இடங்களை கேணி என்றாலும் குளம் என்று பொருள். கிணறு என்ற அடிப்படையிலையும் ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறது. ஊற்று நீரால் நிறையும் கேணியும் கிணறும் சில ஊர்களை தமிழகத்தில் கொண்டு விளங்குவதை நாம் பார்க்கலாம். அதே போல சென்னையில் திருவல்லிக்கேணியை நாம் பார்க்கலாம். திரு அள்ளி கேணி, அள்ளி மலர்கள் நிறைந்த குளம் என்பதுதான் திரு அள்ளி கேணி என்பதுதான் திருவல்லிக்கேணி என்று வழங்கப்படுகிறதை நாம் அறியலாம். நெல்லை மாவட்டத்தில் நாரை கிணறு என்ற ஊரும் இருக்கிறது. காவல் கிணறு என்ற ஒரு ஊர் பெயரும் இருக்கிறது. இப்படி ஊர் பெயர்களில் ஆற்று நீராலும் ஊற்று நீராலும் ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. அதே போல நிலம் புலம் என்ற ஒரு சொல்லாட்சி இருக்கிறது. பொதுவாக மக்கள் வழக்கில் ஒரு கிராமத்தில் போய் மாப்பிள்ளை வீட்டு பார்க்க போனவோ இல்லை பொண்ணு வீடு பார்க்க போனாவோ கேட்பாங்க, மாப்பிள்ளைக்கு நிலம் புலம் இருக்கா, காடு கழனி இருக்கா, தோட்டம் துறவு இருக்கா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. அது என்ன நிலம் புலம் அப்படின்னு பார்த்தனா, அது நன்னிலமாக நல்ல நிலமாக இருக்கலாம். அதாவது நஞ்சை, புஞ்சை, தஞ்சை அப்படிலாம் சொல்லுவோம். தன் செய் என்பதுதான் தஞ்சை என்று வழங்கப்படுகிறது. புன்செய், நஞ்சை, புஞ்சை அப்படின்ற மக்கள் வழக்கில் நாம் பார்க்கிறோம். அப்படியாக அடைமொழியோடு சேர்ந்த ஊர் பெயர்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அதாவது புலம் என்றால் நிலத்தையும் குறிக்கும், இடத்தையும் குறிக்கும், திசையையும் குறிக்கும், புலமையையும் குறிக்கும், அதாவது அறிவையும் குறிக்கும். அப்படிதான் புலமை பெற்றவர்கள் புலவர் என்று அழைக்கப்படுகின்றனர். திசை என்று சொல்லும் பொழுது அது தென்புலம், வடபுலம், குடபுலம், குணபுலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக தமிழ்நாட்டில் புலம் என்றும் நிலம் என்றும் சொல்லும் ஊர் பெயர்களாக தாமரை புலம், கருவப்புலம், செட்டி புலம் போன்ற ஊர்கள் எல்லாம் இருக்கின்றன. அதே போல கடல் வாணிபத்திற்கு சாதனமான இடமாக துறை இருந்திருக்கிறது தான் பிற்காலத்தில் துறைமுகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த துறைமுகம் என்பது பண்டை காலத்தில் மட்டுமல்லாத கடலோடு கலந்த இடத்தில் குமரித்துறை இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதை வந்து இலக்கியம் குமரித்துறையை சுற்றுகிறது. அதே போல இந்த துறை என்ற ஒட்டு பெயரோடு இணைந்த ஊர் பெயராக பூந்துறை, சிந்து பூந்துறை, இப்படியெல்லாம் நெல்லை மாவட்டத்தில் ஊர் பெயர்கள் இருக்கிறதை நாம் அறியலாம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு வர்ணம் பூசிய வாழ்க்கை. பார்வையற்றவர்களுக்கு ஒரே வர்ணம்தான். பார்வையற்றவர்களுக்கு ஒரே வர்ணம்தான். இருள் சூழ்ந்த அடர் நிறம் மட்டுமே. அது கருப்பு நிறம் என்று கூறி அவர்களின் சுய தோன்றலை பறிக்காதீர்கள். அவர்கள் வாழ்வில் வெளிச்சம் வானவில் என்றால் இருட்டு, மழை என்றால் சத்தம், வெயில் என்றால் வெப்பம், கொஞ்சம் என்றால் கையளவு, நிறைய என்றால் கை சிந்தும் அளவு. கை கெட்டும் தூரமே அவர்கள் நம்பிக்கை. அவர்களுக்கு வர்ணம் பூசி வெளுக்கத் தேவையில்லை. வையகத்தில் வாழும் வரை கருவறையில் வாழும் பாக்கியம் அவர்களுக்கு மட்டுமே மீண்டும் கிடைத்திருக்கிறது. வையகத்தில் வாழும் வரை கருவறையில் வாழும் பாக்கியம் அவர்களுக்கு மட்டுமே மீண்டும் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் சில பல அசௌகரியங்களுக்கு அவர்கள் கலங்குவது இல்லை. வர்ணம் பூசிய வாழ்க்கையற்ற அன்பின் அடையாளம் அவர்கள். வர்ணம் பூசிய வாழ்க்கையற்ற அன்பின் அடையாளம் அவர்கள்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். பெண்களின் முக்கியமான இளமை பருவமான பேதை பெதும்பை மங்கை பருவத்தில் நடக்கக்கூடிய மென்ஸ்டுரேஷன் மாதவிடாய் மற்றும் ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம் மாதவிடாய்க்கு முன்பு வரக்கூடிய அறிகுறிகள் அதை குறித்தும் அதை எதிர்கொள்ள யோகா மூச்சு பயிற்சி மற்றும் ஆசனாக்களை கற்றுத்தந்தவங்களுக்கு மங்கை தொடங்கி மடந்தை அறிவை தெளிவை பேரிளம்பெண் இந்த பருவத்தில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் அதற்கான ஃபர்டிலிட்டி கருத்தரித்தல் இதற்கான யோகா மற்றும் ப்ரெக்னென்சி சம்பந்தப்பட்ட யோகா ஆசனாக்கள் மூச்சு பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். பெண்களின் மாதவிடாய் சுழற்சி மென்சுரல் சைக்கிள் என்பது நம்மளோட உடலை வந்து கர்ப்பத்திற்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வு. இதை வந்து நம்ம நான்கு முக்கிய காலங்களாக பிரிக்கலாம். முதல் காலம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரல் ஃபேஸ் மாதவிடாய் காலம் டே 1 தொடங்கி டே 5 அதாவது முதல் நாள் தொடங்கி 5 நாள் வரையிலும் நீடிக்கும். அது இந்த காலத்தில் கருத்தரிப்பு நிகழாத போது நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகாத போது கர்ப்பப்பையில் உள்ள இருக்கிற அந்த சுவர் உதிர்ந்து இரத்தப்போக்காக வெளியேறும். இது பொதுவாக 3 நாள் முதல் 7 நாள் வரையிலும் நீடிக்கும். ரெண்டாவது காலம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலிகுலர் ஃபேஸ் முதல் நாள்லேருந்து 13 நாள் வரையிலும் ஃபாலிகுலர் ஃபேஸ் நடக்கும். மூளையிலிருந்து சுரக்கும் ஹார்மோன்கள் நம்மளோட கர்ப்பப்பையில் வந்து ஃபாலிகுல்ஸ் முட்டைகளை உருவாக்க தூண்டும். இதில் ஒரு முட்டை வந்து முதிர்ச்சி

அடைந்து கர்ப்பப்பையோட சுவர்ல மீண்டும் தடியாகிறதுக்கு மாற்றம் செய்யும். ஸோ மூன்றாவது கட்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட விடைப்பின் கட்டம், ஓவுலேஷன் ஃபேஸ். இது 14 நாள் தொடங்கும். சில பேருக்கு 14 நாள், 15 நாள், ரெண்டு நாளுமே இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து முதிர்ச்சி அடைந்த கருமுட்டை கர்ப்பப்பையிலேருந்து வெளியேற்றப்படும் ஒரு கட்டமாக இது அமையும். இந்த காலத்தில் தான் பெண்கள் வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 4 கட்டம் லூட்டியல் ஃபேஸ் 15 நாள் தொடங்கி 28 நாள் வரையிலும் போகும். ஸோ இந்த வெளியேறின முட்டை வந்து கருவடைந்தால் வந்து பிரெக்னென்ட் ஆவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா திரும்பி வந்து கர்ப்பப்பையோட சுவர் வந்து தடியாக்கி திக்காகி சிதைய தொடங்கும், திரும்பி பீரியட்ஸ் வர தொடங்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த PMS சிம்டம், ப்ரீமென்சுரல் சிம்டம்ஸ் வந்து தொடங்கும். இப்போ நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு, பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதவிடாய் காலம் மற்றும் ஃபாலிகுலர் ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் யோகா ஆசனா பண்ணலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், அண்ட் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். இது மெயினாக வந்து

பெண்கள் வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான்காம் கட்டம் லூட்டியல் ஃபேஸ் 15 நாள் தொடங்கி 28 நாள் வரையிலும் போகும். ஸோ இந்த வெளியேறின முட்டை வந்து கருவடைந்தால் வந்து பிரெக்னென்ட் ஆவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா திரும்பி வந்து கர்ப்பப்பையோட சுவர் வந்து தடியாக்கி திக்காகி சிதைய தொடங்கும், திரும்பி பீரியட்ஸ் வர தொடங்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பிஎம்எஸ் சிம்டம்ஸ், ப்ரீமென்சுரல் சிம்டம்ஸ் வந்து தொடங்கும். இப்போ நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு, பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதவிடாய் காலம் மற்றும் ஃபாலிகுலர் ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் யோகா ஆசனா பண்ணலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், அண்ட் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். இது மெயினாக வந்து நீங்கள் வந்து உங்களோட அடிவயிறு வந்து விரிவாகிற மாதிரி ஆசனாக்கள், ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி ஆசனாக்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மற்றும் தியானம் பண்ணுறதுனால உங்களோட மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி ஓவுலேஷன் ஃபேஸில் மற்றும் லூட்டியல் ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் கன்சீவ் ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னா, உங்களோட அப்டமன் அடிவயிறு வந்து அமுக்கிற மாதிரி, கம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி எந்த விதமான ஆசனாவும் எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. மெயினாக ரன்னிங் ப்ராக்டிஸ், அந்த மாதிரி எக்ஸசைசஸ், ஜிம்மு, ரொம்ப ரிகரஸாக எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். யோகாலேயுமே வந்து சூரிய நமஸ்கார் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் இந்த ஸ்டேஜில். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு யோகா நிபுணர்கிட்ட அவங்களோட கைடன்ஸோடு நீங்கள் பண்ணுறது வந்து கருசிதைவு இல்லாமல் பார்த்துக்கோ. ஆக்சுவலாக நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லை சோஷியல் மீடியாவில் வீடியோ பார்த்து பண்ணுறதோ மெயினாக இந்த ப்ரெக்னென்சி டைம்லேயும் ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஒரு நாள் வந்து உங்களோட உடல்நிலை வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். மெயினாக வந்து ப்ரெக்னென்ட் ஆன டைமில் வந்து உங்களோட உடல் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால் உங்களோட ப்ராப்பர் கைடன்ஸோடு நீங்கள் யோகா பண்ணும்போது நீங்கள் மாத்திரம் இல்லை உங்கள் குழந்தைக்கும் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் நல்லா போய் சேரும். ஆக்சுவலாக ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த லூட்டியல் ஃபேஸ்லேயும் மற்ற எல்லா ஃபேஸ்லேயுமே வந்து மெடிடேஷன் பண்ணுறது வந்து நம்மளோட மன அழுத்தத்தை குறைத்து ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய சான்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எதனால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து சில ஆசனாக்கள் பண்ணும்போது நம்மளோட யூட்ரஸ், இந்த இணைப்பு இருக்க ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராக போகிறதுனால ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆக்சுவலாக நிறைய ஆசனாக்கள் இதுவரையிலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அதில் நிறைய ஆசனாக்களுமே இந்த மாதிரி ஸ்டேஜில் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பட்டாம்பூச்சி ஆசனா, பட்டர்ஃப்ளை போஸ், பத்தக்கோன் ஆசனா. நம்ம ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் பற்றி பேசும்போது மெயினாக வந்து மாதவிடாய் பிடிப்பு, மென்சுரல் கிராம்ஸ் பற்றி பேசும்போது உங்களுக்கு பத்தக்கோன் ஆசனா, பட்டாம்பூச்சி ஆசனா சொல்லி கொடுத்தேன். இந்த ஓவுலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆசனா. ஸோ அதனால் நீங்கள் வந்து முதல் நாள் தொடங்கி 15 டேஸ் 16 டேஸ் வரலும் கூட நீங்கள் பத்தக்கோன் ஆசனா பண்ணலாம். அண்ட் உங்களோட என்டையர் ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே பத்தக்கோன் ஆசனா பண்ணலாம். அதே மாதிரி கோப்ரா போஸ், புஜங்காசனா, இது வந்து நம்ம வந்து இரெகுலர் பீரியட்ஸ் அந்த எபிசோடில் பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த ஆசனா வந்து மெயினாக உங்களுக்கு அந்த ஓவுலேஷன் டைம் வரையிலும் இந்த ஆசனா பண்ணலாம். உங்களோட அடிவயிறு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுனால உங்களோட யூட்ரஸில் வந்து அழுத்தம் இல்லாமல் உங்களோட சான்சஸ் ஆஃப் கன்செப்ஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஆசனா பண்ணும்போது. மூணாவது இது பார்த்திங்கன்னா நாடி சுத்தி. முதல் எபிசோடில் வந்து எப்படி நம்மளோட எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறது இந்த மூச்சு பயிற்சி வச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த மூச்சு பயிற்சியுமே நீங்கள் வந்து எப்போ வேணால் பண்ணலாம், எந்த ஃபேஸில் வேணால் பண்ணலாம். இது உங்கள் மைண்டை நல்லா காம் டவுன் பண்ணி உங்களோட உடம்புல இருக்க ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா அதிகரிக்கும். ஆக்சுவலாக நாலாவது ஆசனா நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன். அந்த ஆசனா பேர் சேது பந்தாசனா, இல்லைன்னா பிரிட்ஜ் போஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். உங்ககிட்ட யோகா மேட் இல்லைன்னா ஒரு கார்பெட், அதாவது ஒரு ஆன்டி ஸ்கிட் மேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் கால் வச்சா வழுக்காத மாதிரி ஒரு மேட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இப்போ இந்த மேட்டோ இல்லை கார்பெட்டோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் படுத்துக்க போகிறீங்க. உங்கள் முதுகு வந்து கீழே வர மாதிரி, கீழே படுற மாதிரி படுத்துக்க போகிறீங்க. படுத்துட்டு உங்கள் கைகளை வந்து உடலின் இருபுறமும் வந்து தரையை நோக்கி வச்சுடுங்க. உங்கள் காலை மடக்க போகிறீங்க. ஸோ மூச்சு நல்லா வெளியில் விட்டு உங்கள் முழங்கால்களை மடக்கி பாதங்கள் வந்து உங்கள் இடுப்பு அகலத்தில் வச்சுக்கோங்க. உள்ளங்கை வந்து கீழே பார்த்த மாதிரி உடலுக்கு ரெண்டு சைடுமே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா மெதுவாக மூச்சை வந்து உள்ளே இழுத்தபடி நம்மளோட இடுப்பு பகுதி, கீழ் முதுகு, லோவர் பேக் மெதுவாக தரையிலிருந்து மேல் நோக்கின மாதிரி உயர்த்த போகிறோம். ஸ்லைட்டாக அப்படியே லிஃப்ட் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணிகிட்டே மூச்சை உள்ளே இழுத்த மாதிரி மெதுவாக உங்களோட இடுப்பு மற்றும் லோவர் பேக் ஸ்லோவாக லிஃப்ட் பண்ணுங்க. இது பண்ணும்போது உங்கள் ஷோல்டரை நல்லா, செஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட ஷோல்டர் நல்லா
பின்னாடி புஷ் பண்ணி மெதுவாக உங்களோட இடுப்பை லிஃப்ட் பண்ணிட்டு இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் நார்மலாக ப்ரீத் பண்ணிட்டு ஒரு 10 counts இல்லை 20 counts உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ, உங்கள் உடம்பு எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ பிரித்தை ஹோல்ட் பண்ணாமல் நல்லா உங்களோட போஸ்டர் மாத்திரம் நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க. இது ஹோல்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து யூட்ரஸ்க்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து நல்லா

ஈரமையும், அது மாத்திரம் இல்லை உங்களோட லோவர் பேக்கில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ் எல்லாமே போகும். அண்ட் உங்களோட லோவர் பேக், உங்களோட கீழ் முதுகு இருக்கு இல்லையா, அது நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோவர் பேக், அப்புறமா உங்களோட அடிவயிறு வந்து நல்லா, உங்கள் யூட்ரஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களோட ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிஸ்கன்செப்ஷன் ஆகாமல் இருக்கிற சான்சஸ்மே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மெதுவாக ஸ்லோவாக உங்களோட மூச்சை வெளியில் விட்டுட்டு உங்களோட இடுப்பை கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ஆசனாவில் பார்த்தீங்க அப்படின்னா மூச்சை வந்து உள்ளே இழுக்கும் போது, இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் இடுப்பு பகுதி மற்றும் உங்களோட லோவர் பேக்கை ஸ்லைட்டாக ரேஸ் பண்ண போகிறீங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த ஆசனா பண்ணும்போது. அதே மாதிரி மூச்சை வெளியில் விடும்போது மெதுவாக உங்களோட இடுப்பு பகுதி மற்றும் லோவர் பேக்கை கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ஆசனா பண்ணுறது மூலமாக நம்மளோட லோவர் பேக் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு யூட்ரஸ்க்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து நல்லா சீரமையும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆசனா. இந்த வாரம் நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கான ஆசனா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதுவரையிலுமே வந்து நம்ம மற்ற எபிசோடில் பண்ண ஆசனாக்களுமே எது எதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாமுன்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். நான் அதே மாதிரி நாடி சுத்தி ப்ரீத்திங் எக்ஸசைஸும் நீங்கள் எந்த டைம் வேணால் பண்ணலாம். அடுத்த வாரம் ப்ரெக்னென்ட் ஆன அப்புறம் என்னென்ன ஆசனாலாம் நீங்கள் செய்யலாம், அதே மாதிரி கருவில் இருக்கிற குழந்தைக்கு என்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால், தியானம் பண்ணால் அந்த குழந்தைக்கு நல்ல மூளை வளர்ச்சி வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம். யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க.

ஒவ்வொரு வாரமும் கதையரங்கத்துல ஒரு வித்தியாசமான கதை தானே கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படிதான் இந்த வாரமும் ஒரு கதை கேட்க போறீங்க. என்ன கதை தெரியுமா? வாங்க கதையரங்கத்துக்குள்ள போலாம். தில்லைராஜபுரம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் தமிழ்நாட்டுல. அந்த கிராமம் எதுக்கு பேர் போன தெரியுமா? அவ்வளவு பசுமைக்கு. எவ்வளவு வறட்சி இருந்தாலும் அந்த கிராமம் மட்டும் எப்பயும் பசுமையா இருக்குமா? அதுக்கு அந்த ஊர் பெரியவர் ஒரு காரணம் சொல்வார். அதாவது, எங்க ஊர்ல இயற்கையை நாங்க பழிச்சு பேசவே மாட்டோம். எப்ப வெயில் காஞ்சாலும் அதை சந்தோஷமா ஏத்துப்போம். எப்ப மழை நிறைய பெஞ்சாலும் அந்த வெள்ளத்தை சரியா சேமிச்சு வறட்சி காலத்துல பயன்படுத்திப்போம். இதுதான் எங்க கிராமம் எப்பயோ செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்வார். அந்த பழக்கம் அந்த பெரியவர்கிட்ட மட்டும் இல்லைங்க, அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரோட மனசுலுமே ஆழமா பதிஞ்சிருந்தது. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம கதையா பேச போறோம். இந்த அழகான தில்லைராஜபுரத்துல கவிதான்னு ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாங்க. கவிதாக்கு அந்த பெரியவர் மாதிரிதான், எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் அதுல இருக்கிற குறைகளை விட அதை வச்சு நம்ம எப்படி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுக்குள்ள எப்பவுமே தோணும். கவிதா ரொம்பவும் ஹார்ட் ஒர்க்கர், கஷ்டப்படுவாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் அதை வெளியே குறையா சொல்லிக்காம அதை சந்தோஷமா செய்வாங்க. நம்ம விவசாயி கவிதா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க கிட்ட வீட்டில் ரெண்டு அழகான பானைங்க இருந்தது. அந்த அழகான பானைங்க ரெண்டுல ஒரு பானையில ஒரு சின்ன ஓட்டை இருந்தது. ஆனாலும் கவிதாக்கு அந்த ஒரு சின்ன ஓட்டைக்காக அவ்வளோ பெரிய அழகான பானைய தூக்கி போடணுமா அப்படின்ட்டு அதை தூக்கி போட மனசே வரல. யாராவது ஓட்டை விழுந்த பானைய தண்ணீர் கொண்டு போக பயன்படுத்துவாங்களா? ஆனா கவிதா பயன்படுத்தினாங்க. எப்படி தெரியுமா? நீளமான கொம்பு எடுத்துட்டாங்க. அந்த கொம்புல ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு பானைகளை கட்டிப்பாங்க. அவங்க வீட்டில இருந்து ஆத்தோரத்துக்கு நடந்து போகும்போது அந்த பாதைய கவிதா கவனிச்சாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு தண்ணி கொண்டு வரணும்னா இந்த பாதை வழியா தானே போயாகணும் அப்படின்னு கவிதா யோசிச்சாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன யோசனை வந்தது. இதை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணாங்க. வழக்கம் போல தினமும் காலையில எழுந்து ஆத்தோரத்துக்கு போனாங்க. தண்ணிய ரெண்டு பானைகளையும் நிரப்பிக்கிட்டு அதை தோள்ல சுமந்தபடி எப்படி சுமந்தாங்க தெரியுமா? ரொம்ப டாக்டிக்கோட. அதாவது, அவங்க நடந்து போற அந்த நடைபாதையோட ரெண்டு பக்கத்திலையும் ஒரு பானை வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த கொம்புல. இப்படியே டெய்லியும் கவிதா காலையில எழுந்து ஆத்தோரத்துக்கு போறது அந்த பானைகள் ரெண்டுலையுமே, அதாவது ஓட்டை இருக்கிற பானையிலையும் சரி ஓட்டை இல்லாத பானையிலையும் சரி, ரெண்டு பானையிலையும் தண்ணிய ஃபில் பண்ணிட்டு அந்த பாதை வழியா சுமந்துக்கிட்டு போவாங்க வீட்டுக்கு. இப்படி சில காலம் போய்கிட்டே இருந்தது. இத கூட இருந்து பார்த்துட்டு இருந்த அவங்க அண்ணனுக்கு ஒரு சந்தேகம். ஏன் கவிதா, இந்த பானையில ஒரு பானை ஓட்டையா இருக்கு, இந்த ஓட்டை பானை வச்சுட்டு தண்ணி எடுக்க போற நீ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு திட்டுறார். கவிதா அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஒண்ணுமே பதில் சொல்லல. அவங்க அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன நான் பாட்டு கேட்கறேன், சரி விடு, நான் சொன்னா உனக்கு எங்க புரிய போகுது அப்படின்ட்டு போயிடுறார். சில நாட்கள் ஆச்சு, சில வாரங்கள் ஆச்சு. ஒரு 1.5 மாசம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதை வழி நெடுகுமே அழகான பூச்செடிகள் மலர ஆரம்பிச்சிருந்தது. வழக்கம் போல கவிதாவோட அண்ணனுக்கு இன்னைக்கும் கோபம் அதிகமாயிடுச்சு. அந்த ஓட்டு விழுந்த பானையை தூக்கி போட சொன்னா கேக்குறியா நீ, இன்னமும் அந்த பானையில வீட்டுக்கு தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. கவிதா அதுக்கு பதிலே பேசல, வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்தாங்க. அவங்க அண்ணனுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. கவிதா ஒன்னும் பேசாம, என் கூட வரீங்களா அப்படின்னு அவங்க அண்ணனை கூட்டிட்டு போறாங்க. அவங்க நடந்து வந்த அந்த பாதை முழுக்க பூச்செடிகள் அரும்பு வைக்க தொடங்கி இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவங்க அண்ணன் கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீ என்ன எங்கேயும் கூட்டிட்டு வந்த கவிதா அப்படின்னு கேக்குறாரு. கவிதா சொல்றாங்க, நீ சொன்னியே அந்த ஓட்டு விழுந்த பானையால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு, அந்த ஓட்டு விழுந்த பானையாலதான்

0: இவ்வளவு செடிகள் இந்த பாதம் முழுக்க அழகா முளைச்சு வளர்ந்து இப்போ அரும்பும் வச்சிருக்கு. இதெல்லாம் பூக்கிறத பார்த்தா கண்கொள்ளா காட்சியா இருக்கும் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அண்ணனுக்கு பயங்கர ஆச்சரியம். அது எப்படி? அப்போ கவிதா சொல்றாங்க, ஆமா, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே இந்த பானையில ஓட்டு விழுந்ததை நானும் கவனிச்சேன்தான். தண்ணி கொண்டு வரும்போது அந்த பாத வழியா வரும்போது அந்த பானையில இருந்த தண்ணி எல்லாமே சொட்டு சொட்டா பாத நெடுகிலும் விழுந்துட்டே வந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன் தெரியுமா? நம்ம வீட்டில் நம்ம கிட்ட இருந்த பூச்செடியுடைய விதைகளை கொண்டு வந்து அந்த பாதையில ஊனி விட்டேன். இப்போ தினமும் நம்ம வீட்டுக்கு நான் கொண்டு வரும்போது அந்த தண்ணியிலே இந்த செடிகளுக்கான நீரும் கிடைச்சிருச்சு. இப்படியே செடிகளும் வளர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கவிதாவுடைய சாதுரியமான யோசனையை பார்த்த அவங்க அண்ணனுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். சே, நான் கூட இந்த பானைகளை ஓட்டு விழுந்த உடனே இதுக்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த பானை எதுக்கும் உதவாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைய நிறைய மாத்தக்கூடிய திறமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு கவிதா அப்படின்னு அவங்க அண்ணன் பாராட்டினாரு. நேயர்களே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? குறை அப்படின்னு இல்லாத மனுஷங்க யாரும் கிடையாது. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள்லயும் நிறைய குறைகள் இருக்கும். ஆனா அந்த குறைகளை கண்டு வெறுக்காம அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். சோ, இனிமே அரை கிளாஸ் தண்ணீரை பாத்தீங்கன்னா பாதி கிளாஸ் காலியா இருக்குன்னு நினைக்காதீங்க, பாதி கிளாஸ் நிரம்பி இருக்குன்னு நினைங்க. நம்ம வாழ்க்கையை பாக்குற கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கும். சரி நேயர்களே, அடுத்த வாரம் வேறொரு கதையோடு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். கதையரங்கத்திலிருந்து விடைபெறுவது வித்யா. தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் பிரச்சினை குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது சட்டப்பேரவையில் இன்று குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு ஏற்படலாம் என்று தாம் கருதியதாகவும், எனவேதான் பெங்களூரு சென்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தாமே முடிவெடுத்ததாகவும் குறிப்பிட்டார். பகை நாடுகளே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது அண்டை மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்துவது ஏற்புடையதாக இருக்கும் என்று தாம் எண்ணியதாகவும் கூறியுள்ளார்.
1: பெங்களூருக்கு போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஒரு எண்ணத்துலதான். இன்னைய காலத்துல பகை நாடுகளே பேசி தீர்க்க பாக்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு. அதனாலதான் அப்படி ஒரு அட்டம் எடுக்க நான் ட்ரை பண்ணோம்.

0: காவிரி நதிநீர் பங்கீட்டிலையும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலயும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம், அதுல மாற்றமே இல்லை.
1: முன்னதாக இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவையில் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அனைத்துக் கட்சிகளும் வலியுறுத்திய போதும் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், கர்நாடகத்தில் அனைத்துக் கட்சிகளும் இப்பிரச்சினையில் ஒற்றுமையாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். தாவேக்கு அரசு அமைந்த பின்னர் மேகதாது அணை கட்டும் திட்டத்தில் கர்நாடக அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு தீவிரம் காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். டெல்டா மாவட்ட விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய அஇஅதிமுகவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, இப்பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பதை அஇஅதிமுக ஏற்கவில்லை என்றும் கூறினார். பயிர்கள் பாதித்துள்ளதால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போது கர்நாடக அரசு அணையை திறக்கவில்லை என்றும் காவிரியில் வருவது உபரி நீர்தான் என்றும் சுட்டிக்காட்டினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதால் எந்த தீர்வும் காண முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார்கள். இதற்கு குறுக்கிட்டு பதிலளித்து பேசிய அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர், அவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் இருப்பதால் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியதே போதுமானது என்றும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினர். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் நாளை அழைப்பு விடுத்துள்ளதால் இது தொடர்பாக கருத்துக்கள் அங்கு தெரிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் விவசாய பிரதிநிதிகளை இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அமைச்சர்கள் சந்தித்து இது தொடர்பாக பேச உள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கர்நாடகாவில் உள்ள 4 அணைகளிலும் நீர்வரத்து உயர்ந்து வருவதாக கூறிய அவர், மேட்டூர் அணையில் போதுமான தண்ணீர் இல்லாததால் தான் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க இயலவில்லை என்றார். சூழ்நிலைக்கு ஏற்ப மேட்டூர் அணை பாசனத்திற்கு திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு கர்நாடகாவிற்கு எந்த அனுமதியும் அளிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: தற்போது கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து மேம்பட்டு வருகிறது. இருப்பினும் கர்நாடகாவிலிருந்து தொடர்ச்சியான நீர்வரத்து மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து நாள்தோறும் நிலைமையை அரசு கண்காணித்து வருகிறது. சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாசனத்திற்கு மேட்டூர் அணையை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும்.
1: தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள நிதி சார்ந்த கூட்டாட்சி கொள்கைகளை நினைவு கூர்ந்து மாநிலங்கள் தங்களது பொறுப்புகளை திறம்பட செயலாற்ற நியாயமான சமமான நிதிப்பகிர்வு முறை அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த தனி தீர்மானத்தை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். வரிப்பகிர்வில் வெளிப்படையான சமமான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் இதற்கான அளவுகோள்கள் மாநிலங்களை பாதிக்கக்கூடாது என்றும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக சட்டப்பேரவையில் முன்னாள் உறுப்பினர் மு போடி சுருளிவேல் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ், கவிஞர் புவியரசு, பின்னணி பாடகி எஸ் ஜானகி, எழுத்தாளர் பூமணி ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் முதற்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியினர் அமைதி ஊர்வலமாக சென்று மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உள்ளடக்கிய வளர்ச்சியின் ஆற்றல்மிகு கருவியாக கைத்தறித்துறை திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் வளமான கலாச்சாரத்தையும் மரபுகளையும் இத்துறை பாதுகாப்பதோடு வேலைவாய்ப்பு, மகளிர் ஆளுமை, கலை போன்றவற்றை இத்துறை ஊக்குவிப்பதாக கூறினார். விடுதலைப் போராட்டத்தில் கைத்தறி முக்கிய பங்காற்றியதாகவும் நம் நாட்டின் பரவலாக்கல் தன்மையை இது பிரதிபலிப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் திறனுடன் செயலாற்றிய 22 சிறந்த நெசவாளர் குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நினைவு அஞ்சல் தலைகளையும் அவர் வெளியிட்டார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில், கைத்தறித்துறையின் பன்முகத்தன்மையை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டின் எதிர்கால கைத்தறித்துறையை மறு வடிவமைக்க இளையோர் கலாச்சார மரபுகளையும் தொழில்நுட்பங்களையும் படைப்பாற்றலையும் தொழில் திறனையும் ஒருங்கிணைக்க மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு கிரிராஜ் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் நெசவாளர்களின் தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்தும் தறி விற்பனை நிலையங்களை முதலமைச்சர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்து நெசவாளர் விருதுகளையும் வழங்குகிறார். ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு கைத்தறி விற்பனை கண்காட்சி இன்று தொடங்கியது. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு தினம் நாளை மறுநாள் கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். இதனையொட்டி சுதந்திரத்திற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய அவர், அவர்களது துணிச்சலையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றினார். தொடர்ந்து ராணுவம், உள்துறை, வர்த்தகம், சுகாதாரம், குடும்ப நலத்துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜ்ய நேரத்தை அவைத்தலைவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது பல்வேறு பிரச்சினைகளில் அமளி நிலவியதால் மாநிலங்களவை நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் புகார் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்து 77.21 அடியாக இன்று அதிகரித்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 18,875 கனஅடியாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்து வரும் மழை தணிந்து வருவதால் கபினிக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 19,264 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 18,875 கனஅடியாக குறைந்துள்ளது. இன்று காலை 77.21 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மேட்டூர் அணை நீர்மட்டம் 4.19 அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை மலேசிய இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55, 30 நொடி. ஆகாஷ்வாணி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
4: அன்பு நேயர்களே, வணக்கம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கழுத்து வலி. இந்த கழுத்து வலிக்கு பல விதமான காரணங்கள் இருக்கு. இதுல வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், ஸ்பாண்டைலோசிஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதுல நாம பார்க்க போறது கழுத்து எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமே ஆகும். அதிலும் இந்த கழுத்து எலும்புகளில் உள்ள எலும்பு தேய்மானம் இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு மட்டும் தான் பார்க்க போறோம். இதுல வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கழுத்து எலும்புகள்ல வந்து அப்பப்போ நெட்டை இல்ல இந்த சொடக்கு உடைதல் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான சத்தம் வரும். திரும்பினால் மேலே கீழே பார்த்தால் வலி இருக்கலாம். தலை சுற்றல் இருக்கலாம். டக்குன்னு உட்கார்ந்த உடனே எழுந்துட்டோம்னா உடனடியாக நமக்கு வந்து ஒரு தலை சுற்றல் இருக்கலாம். இல்ல ஒரு 7 கழுத்து எலும்புகள் உள்ளன, அவை ஒரு அணிவகுப்பாக இருக்க வேண்டும். அதாவது உட்புறமாக வளைந்து காணப்படும். அது வந்து ஒரு மாறுபட்டு நேராகி விடலாம். இதுக்கு வந்து லாஸ் ஆஃப் சர்வைக்கல் லார்டோசிஸ் என்று சொல்வார்கள். இந்த மாதிரியான கழுத்து வலியினால சில சமயம் தோள்பட்டையில் கூட வலி பரவலாம். வலது தோள்பட்டையிலோ இடது தோள்பட்டையிலோ எந்த நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு

0: வருதோ அந்த பக்கம் வலி வரும், அதாவது ரேடியேட்டிங் பெயின் என்று சொல்லுவோம். இதற்கு வீட்டு வைத்தியமாக என்ன செய்யலாம் என்று பார்த்தால், 4 பங்கு நல்லெண்ணெய், 1 பங்கு உளுந்து மற்றும் 1/8 பங்கு கிராம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக பொங்கி வரும் வரை ஒரு இரும்பு பாத்திரத்தில் வைத்து மிதமான நெருப்பில் காய்ச்ச வேண்டும். இது காய்ச்சிய பின்பு இறக்கி வைத்துவிட்டு தானே ஆறுவதற்கு மூடி வைத்து விட வேண்டும். ஒரு நாள் இந்த மாதிரி வைத்து விட்ட அப்புறம் இந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதை ஒரு மிதமான சூட்டில், திருப்பி ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் கழுத்தில் தடவி கொள்ளலாம். அழுத்தி தேய்க்கவே கூடாது, இல்ல சில சமயம் வந்து வலி ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு பஞ்சில் நினைத்து இந்த எண்ணெய் சூடாக இருக்கும் போது வைத்துக் கொள்ளலாம். ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி பஞ்சை வைத்துக் கொள்ளலாம். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த பஞ்சை மாத்தலாம், சூடான எண்ணெய் வேண்டும் என்பதால் மாத்தலாம். இது ஒரு வீட்டு வைத்தியம். ஆயுர்வேதத்தில் மருந்து என்று பார்த்தால் இதற்கு பிரசாரண்யாதி கஷாயம் என்று ஒரு கஷாயம் உள்ளது. இந்த பிரசாரண்யாதி கஷாயம் 20 மில்லி, அதில் க்ஷீரபலா தைலம் 101 ஆவர்த்தி என்று ஒன்று உள்ளது. அந்த 101 ஆவர்த்தி செய்த க்ஷீரபலா தைலத்தை ஒரு 10 சொட்டு விட்டுக் கொள்ளலாம். சோ இந்த 20 மில்லி கஷாயத்துல 10 சொட்டு இந்த க்ஷீரபலா 101 ஆவர்த்தி எண்ணெயை போட்டு ஒரு முறை உட்கொண்டால் அது 1 டோஸ் ஆகிறது. அந்த மாதிரி காலையில் 1 முறை, மாலையில் 1 முறை கால் டம்ளர் வெந்நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து குடிக்கலாம். சகசராதி தைலம் என்று ஒரு தைலம் கிடைக்கும், அந்த தைலத்தை நன்றாக கழுத்தில் தேய்த்துக் கொள்ளலாம். அழுத்தி தேய்க்க கூடாது, முன்னமே சொன்னது போல. அதே மாதிரி மூக்குல 2 சொட்டு அணு தைலம் என்ற தைலத்தை நன்றாக வைத்து உறிந்து கொள்ளலாம். வேற என்னெல்லாம் செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா, கழுத்து வலி இல்லாத போது கழுத்துக்கான உடற்பயிற்சி செய்யலாம். அதே மாதிரி வந்து சின்ன கடினமான தலையணை, ரொம்ப சாஃப்டான தலையணை இல்லாம கடினமான தலையணை உபயோகிக்கலாம். நல்ல உறக்கம் கொள்ளணும். இவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.
1: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: வேளாண்மை அறிவியல் மையம். இதோட முக்கிய நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு அறிவியல் அடிப்படையிலான தீர்வுகளை வழங்குதல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல், வேளாண் சார்ந்த மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்தல் தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்குதல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை அப்பப்ப தகவல்களை பரிமாறிக்கொள்வது, இயற்கை வேளாண்மை மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளை ஊக்குவித்தல், இவைதான் இந்த மையத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும்.
2: வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் அவர்களின் கருத்துக்கள்.
4: புயல் வெள்ளம் வருது அப்படின்னா, சூறக்காற்று அடிக்குது அப்படின்னா, நம்ம வந்து பயிர் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குதுன்னா, அந்த குறுகிய கால முன்னறிவிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து கேட்டுட்டு அடுத்த வாரம் மழை வரப்போகுது அப்படின்னா, நம்மளோட நெல் முதிர்ந்துருச்சு அப்படின்னா, இந்த வாரமே அறுவடை செஞ்சு அதை வந்து பாதுகாப்பான இடங்களில் வந்து சேமித்து வச்சுக்கலாம்.
2: எல் நினோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம் வெங்கடேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Parliament passes MSME Development Amendment Bill to address payment delays and simplify dispute resolution. Both houses adjourned to meet again on Monday amid opposition uproar. Prime Minister Narendra Modi meets newly joined MPs of NDA, expresses concern over repeated disruptions in Parliament. India and China discuss situation along line of actual control. Both sides agree to maintain peace and tranquility in border areas. President Draupadi Murmu presents National Handloom Awards 2025 at Rashtrapati Bhavan. Heavy rainfall lashes across several parts of northern India. In chess, Grandmaster R. Pragyananda wins maiden St. Louis Rapid and Blitz title in the United States. And Rakshita Ramraj and Ashmita Chaliha enter women's singles semi-finals of Korea Masters Badminton Tournament in Assam. Parliament has passed the Micro, Small and Medium Enterprises Development Amendment Bill 2026, with the Lok Sabha approving it today. The Rajya Sabha had passed the bill on Monday. More from our correspondent.
6: The bill aims to address payment delays and simplify dispute resolution. The legislation provides that every central public sector enterprise must

0: உருவங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நேரம் 2:25. திரைக்கானத்தில் தொடர்ந்து மதுபாலகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல் படம் நான் கடவுள்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஹம் ஏக் ஹிந்தி பாடல் இயற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனு நாம் தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவர் அக்ஷய் குமார் மோகந்தி. சரி, இப்ப பாடலை எழுதிப்போமா?
1: তুমে যে সর্বনাম কেউ নাম ধরি
2: ডাকিবি তুমকু
1: তুমে যে সর্বনাম।
0: ইদ পল্লবি. ইপ মুদল চরণম.
1: আলোক তুমকু নপারে দেখাই
2: তুমে যে দেখাও তাহারে
1: আলোক তুমকু নপারে দেখাই তুমে যে দেখাও তাহারে.
3: হিন্দি মোড়ি পাড়লে কত্তু কল্লে বেরকরুম.

0: குழந்தைகளே, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிற பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்கிறேன். இந்திய நாடு பண்பாட்டால் ஒன்றுபட்டது. இந்த ஒருமைப்பாட்டை நாம் எப்பொழுதும் காப்போம். இணைந்து உழைத்து இந்த நாட்டை நாம் முன்னேறச் செய்வோம். இந்த முயற்சியில் ஏற்படும் தடைகளையெல்லாம் ஒன்றுபட்டு நின்று முறியடிப்போம். இதுதான் இந்த பாட்டோடைய பொருள். இப்போ பாட்டு எழுதிக்கிறீங்களா? என்ன, ரெடி ஆயிட்டீங்களா?
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
2: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: முதல் சரணம் எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் படாயங்கே, மில்கர் கதம் படாயங்கே, ஆகே பட்தே ஜாயங்கே, ஆகே பட்தே ஜாயங்கே. ஹம்கோ ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம்கோ ரோக் சகே நா கோயி. ஹம் வாயு கா, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இப்போ மீண்டும் முதல் சரணத்தை சொல்றேன், கவனமாக கேட்டு எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் படாயங்கே, ஆகே பட்தே ஜாயங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: எழுதிட்டீங்களா? எங்க இப்ப வாசிங்க பார்க்கலாம்.
2: மில்கர் கதம் படாயங்கே, ஆகே பட்தே ஜாயங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இது முதல் சரணம். மறுபடியும் பல்லவிய பாடணும்.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே. ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: ஹம் கிசி சே கம் நஹீ,
2: ஹம் கிசி சே கம் நஹீ,
1: ஹமே கிசி கா டர் நஹீ, ஹமே கிசி கா டர் நஹீ. ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஹம் சப் படே திலேர் ஹேன்.

சேர்ந்திசை பாடல் பயிற்சி கேட்டீர்கள். இடம்பெற்றது ஹிந்தி பாடல். இயற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள். வரும் வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று இதே தொடக்க நேரத்தில் இப்பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி 6 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, அறந்தாங்கி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, சின்னக்கல்லாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர், புதுச்சேரி, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், பேராபூரணி, வாழப்பாடி, புதுச்சேரி பாகூர், ரிஷிவந்தியம், குடியாத்தம், புதுக்கோட்டை, புதுச்சேரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சென்னை சென்ட்ரல், கீழ்ப்பாடி, பணப்பாக்கம், பெரியாறு, காவேரிப்பாக்கம், கடலூர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருமயம், நெய்யூர், ஏத்தாப்பூர், எறையூர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கடலூர் மாவட்டம் குடித்தாங்கி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலம்மூர், தென்காசி மாவட்டம் குண்டாரணை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நீலகிரி மாவட்டம் தேவாலா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் அலையூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், கொடலூர் பசார், புதுச்சேரி பத்துக்கண்ணு, வானமாதேவி, ஊத்துக்கோட்டை, அதிராமப்பட்டினம், நகுடி, வேதாரண்யம், பிள்ளையார்குப்பம், மேல்கூடலூர், பெருங்கலூர், பொள்ளாச்சி, கொல்லிமலை, சோளிங்கர், மக்கினம்பட்டி, ஹாரிசான், வீரகவூர், விண்ட்வர்த், பெருஞ்சாணி அணை, கள்ளக்குறிச்சி, பொன்னை அணை, சூரலக்கோடு, சோழிங்கநல்லூர், உட்பிரையர், தேக்கடி, வடப்புதுப்பட்டு, வேதாரண்யம், ஜமனாமருத்தூர், பேச்சுப்பாறை, சிவலோகம், தியாகதுர்க்கம், செங்கோட்டை, உளுந்தூர்பேட்டை, ஆலங்குடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. ஈரோடில் பதிவான மிக அதிக அளவு வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ்.

அதிக வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, மதுரை, கடலூர், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ஈரோடு, கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர், மதுரை, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு இன்று வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29.5 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23.4 டிகிரி செல்சியஸ். குமரி கடற்பரப்பை ஒட்டி பலத்த காற்று இன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்ட், 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் இந்த அலைவரிசையில் மாலை 5:30 சந்திப்போம். வணக்கம்.

நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியில் 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய மாலை பொழுதில் முதலில் குரள முதம்.

0: குறள் எண் 917 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வர், பிற நெஞ்சின் பேணி புணர்பவர் தோல்.
0: நெஞ்ச அன்பின்றி பொருள் நினைப்போடு தழுவும் பரத்தையரின் தோள்களை மன ஒழுக்கம் இல்லாதவர்களே தழுவுவர். குறள் எண் 917 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேர்கள் இப்பொழுது திரைக்கணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் கிருஷ்ணராஜ் குறளில் பொற்காலம் திரைப்பட பாடல்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். மலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், வேளாண் அறிவியல் நிலையத்தில் சந்தித்தவர்கள். வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் அவர்களின் உரை. எல் நினோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம் வெங்கடேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரை. 8:05 8:30 திரைக்கானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய ஆங்கில

0: விமர்சனம் டெல்லி அஞ்சல் 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. கீதா பென்னட் அவர்களின் வேண இசை, சீர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கமர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை சூழல் விளக்கு, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு வெள்ளையனை வெளியேறு இயக்க தொடக்க நாள் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 to 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. AS முரளி அவர்களின் பாட்டு, வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இளைய பாரதம். டைம்லெஸ் HR விஸ்டம் ஃப்ரம் பஞ்சதந்திரா, வி வர்ஷிதா வழங்கும் உரை. எஜுகேட்டட் இன் காமர்ஸ், உரை வழங்குபவர் பி பார்கவி. செக்யூர் ஆக்சஸ் ஸ்மார்ட் கண்ட்ரோல், பி ஸ்வேதா வழங்கும் உரை. ஸ்மார்ட் அல்கோரிதம் ஸ்மார்டர் வேர்ல்டு, உரை வழங்குபவர் எம் ஸ்ரீநிதி. 12:10 சங்கீத சாரல், RP தர்ஷன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஷி அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி இ வித்யா திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், சென்னை எனும் தொழில் நகரம் உரை சித்திரம், எழுதியவர் டி சுரேந்தர் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:15 மாலை 5:30 திரைகானம், 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த மார்கரெட் அவர்களின் உரை. தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடு பொருட்கள் தயாரிப்பு, திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம். 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம், ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல். 8:45 தி ஹோம் கம்மிங் ஆஃப் எடிக்ட்ஸ், ஆங்கில நிகழ்ச்சி. சோழர் செப்பீடுகள், நாடு திரும்பிய நிகழ்வு குறித்து மூத்த வழக்கறிஞர் பி ஜெகநாத் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பத்திரிகையாளர் ஆர் ராகப்பிரியா அவர்கள். நிறைவு பகுதி. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, கிரி மல்லப்பா பஜந்திரி அவர்களின் ஷினா இசை. இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.9 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.6 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 77%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.6 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு 27.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 86%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. India has rejected the objections raised by a US lawmaker on the proposed Foreign Contribution Regulation Amendment Bill, saying that India's legislative matters are its internal affairs, in which the decisions are taken by the Parliament. The External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said this while replying to a question during media briefing in New Delhi today.
2: We have seen the comments. Legislative matters concerning India are our internal affairs, on which decisions are taken by the Parliament of our country. I would also like to point out that there are several nations, including the United States, which

0: பதில் சொல்லாவிட்டால்?
1: சொல்லாவிட்டால் என்பதே கிடையாது தாயே. இந்த கிழவனிடமிருந்து அவ்வளவு சுலபமாக தப்ப முடியாது. என் கேள்விக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்றார் அமைச்சர்.
0: ஐயா, சர்வ வல்லமை படைத்த முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரே, ஒரு சக்தியும் இல்லாத இந்த ஏழை அபலை பெண்ணிடமிருந்து தாங்கள் இளவரசரை பற்றி எதுவும் அறிய முடியாது. இந்த யமகிங்கரர்கள் சற்றுமுன் பயமுறுத்தியது போல என் கையை தீயிலிட்டு எரித்த போதிலும் நான் ஒன்றும் சொல்லப் போவதில்லை.
1: கொடும்பாளூர் வீழ வேளிர் குலத்து நித்த கோமகளே, உன்னுடைய மன உறுதியைக் கண்டு மெச்சுகிறேன். ஆனால் இளவரசரை பற்றி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன் என்று நீ கூறினாயே, அது அவ்வளவு சரியன்று. ஏற்கனவே சில விவரங்கள் நீ சொல்லிவிட்டாய். இன்னும் ஒரு விவரத்தையும் சொல்லிவிட்டால் அதிக நஷ்டம் ஒன்றும் நேர்ந்து விடாது, என் வேலையும் எளிதாய் போய்விடும்.
0: வானதி மறுபடியும் துடுக்குற்றாள். வாய் தவறி ஏதாவது சொல்லிவிட்டோமோ என்று நினைத்தபோது அவளுடைய நெஞ்சை யாரோ இறுக்கி பிடிப்பது போல இருந்தது. உடம்பெல்லாம் பதறியது. இல்லை இல்லை, நான் ஒன்றும் சொல்லிவிடவில்லை. இந்த கிழவர் என்னை ஏமாற்ற பார்க்கிறார் என்று எண்ணி சிறிது தைரியமடைந்தாள். ஐயா, வேதம் சொல்லும் உம்முடைய வாயிலிருந்து பொய் வரலாமா? சுந்தர சோழரின் முதலமைச்சர் இல்லாததை கற்பித்துச் சொல்லலாமா? நான் இளவரசரை பற்றி எதுவும் கூறவில்லையே, நான் ஏதோ கூறியதாக சொல்லுகிறீரே என்றாள்.
1: யோசித்து பார் தாயே, நன்றாக யோசித்து பார். ஒரு விஷயத்தை பற்றி பேசாமலேயே அதை பற்றிய விவரத்தை தெரிவிக்க முடியாது என்று நீ கருதினால் அது பெரிய தவறு. நீ சொல்லாமல் சொன்ன விவரத்தை குறிப்பிடுகிறேன், கேள். இளவரசர் அருள்மொழிவர்மர் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாக உலகமெல்லாம் பேச்சாக இருக்கிறது. குடிமக்கள் அதிகாரிகள் அனைவரும் சோக கடலில் ஆழ்ந்திருக்கிறார்கள். உனக்கும் அந்த செய்தி தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இளவரசரை பற்றி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன் என்று கூறினாய். அதிலிருந்து வெளியாவது என்ன? இளவரசர் இறக்கவில்லை என்பது உனக்கு தெரியும் என்று ஏற்படுகிறது. அவரை பார்ப்பதற்கு நீ நாகைப்பட்டணம் போகிறாய் என்று நான் சொன்னதையும் நீ மறுக்கவில்லை. இறந்து போன இளவரசரை நான் எப்படி பார்க்க முடியும் என்று திருப்பி கேட்கவில்லை. நாகைப்பட்டினம் போகவில்லை, வேறு இடத்துக்கு போகிறேன் என்றும் நீ சொல்லவில்லை. ஆகையால் நாகைப்பட்டினத்தில் இளவரசர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவரை பார்க்க போகிறாய் என்பதையும் ஒப்புக்கொண்டு விட்டாய். மிச்சம் நீ சொல்ல வேண்டிய விவரங்கள் இரண்டே இரண்டுதான். நாகைப்பட்டினத்தில் இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அந்த செய்தி உனக்கு எப்படி தெரிந்தது என்றும் கூற வேண்டும். இந்த இரண்டு விவரங்களையும் நீ கூறிவிட்டால் அப்புறம் ஒரு கணம் கூட இங்கே தாமதித்து இந்த கிழவனோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு எங்கே போக விருப்பமோ அங்கே போகலாம்.
0: வானதியின் உள்ளம் இப்போது அடியோடு கலங்கி போய்விட்டது. முதன் மந்திரி கூறியது உண்மை என்றும் தன்னுடைய அறியாமையினால் இளவரசரை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் உணர்ந்தாள். தான் செய்துவிட்ட குற்றத்துக்கு பிராயச்சித்தம் உண்டா? கிடையவே கிடையாது. உயிரை விடுவதைத் தவிர வேறு ஒன்றுமில்லை. ஐயா, தாங்கள் என் பெரிய தந்தையின் ஆப்த நண்பர் என்று சொன்னீர்கள். என்னை தாங்கள் மகள் என்றும் உரிமை கொண்டாடினீர்கள். தங்களை ஒன்று கேட்டுக்கொள்ளுகிறேன். நான் நாகைப்பட்டினம் போகவும் விரும்பவில்லை, பழையாறைக்கு போகவும் விரும்பவில்லை.
1: கொடும்பாளூருக்கு போக விரும்புகிறாயாக்கும்? அது நியாயம்தான். அங்கேயே உன்னை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன்.
0: இல்லை ஐயா, கொடும்பாளூர் போகவும் நான் விரும்பவில்லை. இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போக விரும்புகிறேன். தங்களுடைய ஆட்களிடம் சொல்லி அதோ தெரியும் பலிபீடத்தில் என்னை பலி கொடுத்து விட்டு போகச் சொல்லுங்கள். நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாள்.
1: தாயே, உன்னுடைய விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றி வைப்பதாக சொன்னேன். ஆகையால் மறு உலகத்துக்கு தான் நீ போக வேண்டும் என்றால் அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் என்னுடைய கேள்விகளுக்கு விடை சொல்லியாக வேண்டும்.
0: ஐயா, என்னை வீணில் துன்புறுத்த வேண்டாம். நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லப் போவதில்லை. என்னை தங்கள் மகளாக கருதுவதாய் சற்று முன் தாங்கள் சொன்னது உண்மையாயிருந்தால்?
1: மகளே, அதில்

0: யாதொரு சந்தேகமும் இல்லை. உன்னை நான் பெற்ற மகளாகவே கருதுகிறேன். உன் குடும்பத்தார் எனக்கு எவ்வளவு வேண்டியவர்கள் என்பது ஒருவேளை உனக்கு தெரிந்திராது. உன் பெரிய தந்தையும் நானும் 40 ஆண்டுகளாக தோழர்கள். ஆனால் ராஜாங்க காரியங்களில் சிநேகிதம் உறவு என்றெல்லாம் பார்ப்பதில்லை. பெற்ற தந்தை என்றும் பார்க்க முடியாது, அருமை குமாரி என்றும் பார்க்க முடியாது. ஏன், சக்கரவர்த்தியின் காரியத்தையே பார். தமது சொந்த குமாரன் ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்தபடியால் அவனை சிறைப்பிடிக்கும்படி கட்டளையிடவில்லையா?
1: ஐயா, பொன்னியின் செல்வரை பற்றியா இவ்வாறெல்லாம் பேசுகிறீர்கள்? அவர் ராஜாங்கத்துக்கு விரோதமாக என்ன சதி செய்தார்?
0: ஓஹோ, உனக்கு அது தெரியாது போல இருக்கிறது. இலங்கைக்கு போர் செய்ய போவதாய் சொல்லிவிட்டு பொன்னியின் செல்வர் போனார். அங்கே நமது வீரப்படைகள் இலங்கை படைகளை முறியடித்தன. அந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி கொண்டு இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றிக் கொள்ள பார்த்தார். இது ராஜாங்கத்துக்கு விரோதமான சதியல்லவா? இதை அறிந்ததும் சக்கரவர்த்தி தமது திருக்குமாரரை சிறைப்படித்து கொண்டு வருவதற்கு கட்டளை அனுப்பினார். இளவரசர் அந்த கட்டளையை மீறி கடலில் வேண்டுமென்று குதித்து தான் இறந்து விட்டதாக பொய்ச் செய்தியை பரப்பச் செய்தார். பிறகு கரையேறி இங்கேயோ ஒளிந்து மறைந்திருக்கிறார். இந்த விவரங்கள் உனக்கு

0: தெரியாதபடியால் அவர் இருக்கும் இடத்தை நீ சொல்ல மறுத்தாய் போலும். அப்படிப்பட்ட ராஜாங்க விரோதியை நீ மறைத்து வைக்க முயன்றால் அதுவும் பெரிய குற்றமாகும். ஆகையால் சொல்லிவிடு அம்மா என்றார் முதன் மந்திரி. வானதி இதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரமெல்லாம் இப்போது பொங்கி பீரிட்டு கொண்டு வெளிவந்தது. பொன்னியின் செல்வரை குறித்து முதன் மந்திரி கூறிய தூஷணைகளை எல்லாம் அவளால் பொறுக்க முடியவில்லை. அந்த சாது பெண் வீராவேசமே உருவெடுத்தவள் போலாகி கூறினாள்,
1: ஐயா, தாங்கள் கூறியது ஒன்றும் உண்மையில்லை. இளவரசர் மீது வீண் அபாண்டம் கூறினீர்கள். இலங்கையில் நமது படைகள் சோர்வடைந்திருந்த காலத்தில் இளவரசர் அங்கே சென்றதினாலேயே உற்சாகம் கொண்டு போராடினார்கள். பொன்னியின் செல்வர்தான் இலங்கையில் நம் வெற்றிக்கு காரணமானவர் என்பது உலகமறிந்த உண்மை. அவருடைய வீரத்தையும் மற்ற குணாதிசயங்களையும் பார்த்து இலங்கை மக்கள் அவர் மீது அன்பு கொண்டார்கள். போரில் புறமுதுகிட்டோடி ஒளிந்து கொண்ட தங்கள் அரசனுக்கு பதிலாக இளவரசரை தங்கள் அரசனாக்கிக் கொள்ள விரும்பினார்கள். புத்தகுருமார்கள் இலங்கை சிம்மாசனத்தை பொன்னியின் செல்வருக்கு அளித்தார்கள். பொன்னியின் செல்வர் சிம்மாசனம் தனக்கு வேண்டாம் என்று மறுதளித்தார். அத்தகைய நேர்மையானவரை குறித்து தாங்கள் இவ்வாறு அவதூறு சொல்லியிருக்கிறீர்கள். இளவரசர் தந்தையின் கட்டளை என்று அறிந்ததும் தாமே சிறைப்பட்டு நேரே தஞ்சைக்கு புறப்பட்டு வந்தார். அவர் கடலில் வேண்டுமென்று குதிக்கவில்லை, தம் அருமை சிநேகிதரின் உயிரை காப்பாற்றுவதற்காகவே குதித்தார். சக்கரவர்த்திக்கு விரோதமாக அவர் சதி செய்யவும் இல்லை. இந்த அபாண்டங்களை எல்லாம் கேட்க என் செவிகள் என்ன துர்பாகியம் செய்தனவோ தெரியவில்லை.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: பழையாறையில செம்பியன் மாதேவியுடன் அனிருத்தர் மிக முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தார் அல்லவா? அப்ப அந்த மூதாட்டி வேண்டி கேட்டுக்கிட்டாங்க, ஐயா, தங்களுடைய மதி நுட்பமும் ராஜ தந்திரமும் உலகம் அறிந்தவை, அவற்றை பெண்பாலாகிய என்னிடம் காட்ட வேண்டாம். அதுக்கு முதன் மந்திரி கொடுத்த விளக்கம், பெருமாட்டி, தங்களிடம் நான் வாதாட வரவில்லை, என் சாமர்த்தியத்தை காட்டுவதற்கும் வரவில்லை. இந்த சோழ நாட்டை பேரபாயத்திலிருந்து காப்பாற்றி அருளும்படி மன்றாடி பிரார்த்தனை செய்ய வந்தேன். அடுத்து குந்தவையுடன் உரையாடிக்கிட்டு இருந்த போது அவரை கேட்டா, பழுவேட்டரையர்கள் இரண்டு கப்பல் நிறைய வீரர்களை அனுப்பி இளவரசரை சிறைப்பிடித்து கொண்டு வர செய்தது உமக்கு தெரியாதா? இதுக்கு அவர் கொடுத்த பதில் அவருடைய அனுபவ முதிர்ச்சியை காட்டுது. தெரியும் அம்மா, தெரியும். அத்துடன் இருந்தால் இப்பொழுது பொன்னியின் செல்வனுக்கு நேர்ந்து விட்ட கதிக்கு பழுவேட்டரையர்களை பொறுப்பாளிகளாக்கலாம்.

0: நம் சூடாமணி விகாரத்தை பற்றி குறிப்பிட்டு, சக்கரவர்த்தியின் கட்டளையுடன் ஒரு சிறிய சைன்யத்தையே வேணுமானாலும் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்ன பொல்லாத மனிதர் அவர். பேச்சு வழக்கில் இடம்பெற்று விட்ட உறுதிமொழி சொற்களில் ஒன்று பேஷ், பெரும்பாலும் நன்றுன்னு பொருள். அனிருத்தர் வானதியிடம் நன்றாக சொல்லிக்கொள்னு கிண்டல் பண்ணினார் இதை பயன்படுத்தி. தூஷணை, மாசுபடுத்துதல், குற்றம் காணுதல். வீண் அபாண்டம், வீண் பழி, பொய்க்குற்றம், இடுநிந்தை. நேர்களே, பொன்னியின் செல்வர் மேலே அதீத பற்று காரணமா பெரியப்பா பூத்தி விக்ரமகேசரி கள்ளங்கபடு அறியாத அந்த ஓடக்கார பெண்ணை கடுமையாக எச்சரித்தது நினைவுக்கு வருது இல்லையா? சரி, அனிருத்தரும் வானதியும் நடத்துகிற இந்த வாதப்போர் எதில் முடிய போகுது?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்கள் இப்பொழுது திரை இசை கேட்கலாம். பதில் சொல்வாள் பத்ரகாளி திரைப்படத்திற்காக கே. வீரமணி சித்திர குரல்களில் பாடல்.

0: திரை இசை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு

0: தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்.
1: சாத்தியம் நண்பர்களே, நெசவாளர் குடும்பமும் தங்கள் கைகளாலே தங்கள் சின்ன சின்ன வீடுகளில் இருக்கும் தறிகளிலே நெசவு செய்கிறார்கள். புதிய புதிய வகைகளில் நெய்கிறார்கள். பாருங்கள், இங்கே என்ன இல்லை. மேலும் நீங்களும் கூட இந்த முறையிலே ஒரு கைத்தறி வகையை பயன்படுத்தி GRWM வீடியோவை உருவாக்கி கண்டிப்பாக உலகின் முன்பாக உங்கள் கருத்தை முன்வைக்கலாமே. கைத்தறி விஷயத்தில் கருத்தூக்கம் அளிக்கலாமே. நம்முடைய பணி பாரதத்தை தற்சார்பு உடையதாக ஆக்குதல். அது வாயிலாக நமது இந்த சின்ன சின்ன ஏழை குடும்பங்களையும் கூட பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைய செய்தல். வாருங்கள், நாமே கூட கைத்தறி ஆடைகள் சிலவற்றையாவது வாங்குவோமே. இதனை அனைத்து இடங்களிலும் பரப்புரை செய்வோம். இதன் வாயிலாக நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறமைகள் பற்றி உலகம் தெரிந்து கொள்ளட்டும். கைத்தறி நாள் நல்வாழ்த்துக்கள்.
0: பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 5,41,00,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவ குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்திரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது, மது வாங்கியபோது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில

0: பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில் பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான இயக்குநர் திரு எம் சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லேயே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பற்றின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில் போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஒரு ஸ்கீம்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து ஒரு வரைமுறையெல்லாம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே கேட்குறதில்ல. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு கடலோர கேரளா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்ப்பால் வாரவிழா ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகன சேவையை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஓணம் பண்டிகையையொட்டி 112 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் எக்கா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய

0: தீங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் அஸ்வின் பிரபா, ஆப்பட்ட மாவட்டம் திருக்கோலத்தா இருக்கா, பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,24,000 வாங்கணும். ஒரு உதவியாவே ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளை வெட்டவே அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. சாதனா சர்க்கம் குரலில் ஜெமினி திரைப்பட பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடல் யுவன் சங்கர் ராஜாவின் குரலில் துள்ளுவதோ இளமை திரைப்பட பாடல்.
1: Well, I've been thinking about you. Maybe I'm in love with you. I really don't know.

0: நிறைவு பெற்றது மனதில் நின்றவை. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் ஷியாமலா.
1: காவிரி நதிநீர் பிரச்சினையிலும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கும் பிரச்சினையிலும் தமிழ்நாடு அரசு தன் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்ததும், தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை உறுதி செய்ய வலியுறுத்தி நிதியமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானமும், பேரவையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவற்றின் மீது நடைபெற்ற பொது விவாதமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும்.

தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் அண்மையில் மறைந்த முக்கிய பிரமுகர்களான பிரபல திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ், பிரபல கவிஞர் புவியரசு, பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி, பிரபல எழுத்தாளர் பூமணி ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டது. இதன் மீது பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மறைந்த பிரமுகர்களின் சிறப்புகள் மற்றும் பெருமைகளை குறிப்பிட்டு இவர்களை இழந்து வருந்தும் இவர்களின் குடும்பத்தினருக்கும் துறை சார்ந்த ஆதரவாளர்களுக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார். பேரவையின் முன்னாள் உறுப்பினர் போடி சுருளிவேல் மறைவுக்கும் பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் மறைந்த பிரமுகர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காத்தனர். இதையடுத்து காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் உரிய நேரத்தில் கிடைக்காததால் குறுவை சாகுபடி பெரிதாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் அதை தடுப்பதற்கு மாநில அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். காவிரி நதிநீர் பிரச்சினை மற்றும் மேகதாது அணை பிரச்சினை குறித்து மாநில அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியும் ஏன் அந்த நடவடிக்கையில் அரசு ஈடுபடவில்லை என்று திரு உதயநிதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்முடைய உணர்வு ரீதியான ஒன்று, ஆனால் அதை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளிகூட இந்த அரசுக்கு இல்லை, அதற்கான அவசியமும் இல்லை என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை பிரதமருக்கு கடிதம் மூலம் தெரிவித்ததையும் முதலமைச்சர் தெரிவித்தார். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பான விதிகளை சுட்டிக்காட்டி மேகதாது அணை திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாது என்று குறிப்பிட்டு மேலும் ஒரு கடிதத்தை பிரதமருக்கு அனுப்பியுள்ளதையும் அவர் எடுத்துரைத்தார். சட்டப்படியாக இந்த பிரச்சினையை அணுகுவதில் அரசு உறுதியாக இருந்தாலும் ஒருமுறை பெங்களூரு சென்று பேசி பார்க்கலாம் என்று தாம் முயற்சி மேற்கொண்டதையும் இதில் ஒரு நல்ல தீர்வு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில்தான் தாம் இந்த முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார். பகை நாடுகளே பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் இன்றைய காலகட்டத்தில் பக்கத்து மாநிலத்தோடு பேசி பார்த்தால் என்னவென்று தாம் நினைத்ததாகவும், இந்த முயற்சியால் ஏதேனும் அவமானம் நேர்ந்தால் என்ன செய்வது என்று சிலர் கேட்டதாகவும், அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் குறுவை சாகுபடிக்கான நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு விட்டதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். அஇஅதிமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தி அவர்கள் அனைவரையும் தில்லிக்கு அழைத்துச் சென்று பிரதமரை சந்தித்து ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்த விவாதத்தில் பங்கெடுத்து பேசிய உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியாத சூழ்நிலையில்தான் கடந்த காலத்தில் சட்டரீதியான முயற்சியை முந்தைய அரசுகள் மேற்கொண்டதாக குறிப்பிட்டு மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது தேவையற்றது என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், சட்டரீதியான நடவடிக்கைகளில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு, ஆணையத்தின் தீர்ப்பு என எதையும் மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படும் நிலையில் அவர்களோடு பேசலாம் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் முயற்சி எடுத்தார். ஆனால் கர்நாடக முதலமைச்சர் குறிப்பிட்ட இந்த நாளில் பேசுவது உகந்ததாக இருக்காது, இன்னொரு நாள் பேசலாம் என்று கூறியதால் அது தவிர்க்கப்பட்டது. ஆனாலும் கூட தொடர்ந்து நாம் எடுத்த முயற்சியால்தான் வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீரை 29/7/2026 முதல் 12/8/2026 வரையிலான காலகட்டத்தில் திறந்துவிட வேண்டும் என ஆணையம் உத்தரவிட்டதையும் அமைச்சர் திரு ஆனந்த் சுட்டிக்காட்டினார். தற்போது நமக்குரிய தண்ணீரை திறந்துவிடாத காரணத்தினால்தான் மீண்டும் ஆணையத்தை வலியுறுத்தியதுடன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணையில் போதுமான நீர் இல்லாததால்தான் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு கடந்த ஜூன் 12 தண்ணீரை பாசனத்திற்காக திறக்க முடியவில்லை என்று குறிப்பிட்ட திரு ஆனந்த், கடந்த காலங்களிலும் நீர் பற்றாக்குறை இருந்தபோது ஜூன் மாதத்திற்கு பதிலாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்திலும் கூட மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். காவிரி பிரச்சினையை பொறுத்தமட்டில் தமிழக அரசு ஒருபோதும் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும், சட்டரீதியாகவும் நிர்வாக

0: நிர்வாக ரீதியாகவும் உரிய நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேகதாது அணை பிரச்சினையில் மத்திய அரசு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்று பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றியது உட்பட பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்காத நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் மத்திய அரசின் நிதியுதவியோடு நிவாரணம் வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். பேரவையில் இன்று அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்து மத்திய வரி பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் போதே தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளில் இருந்து தமிழகத்திற்கு உரிய நிதிப்பகிர்வினை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய வரிப்பகிர்வுக்கான வெளிப்படையான மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தின் மூலம் வலியுறுத்தினார். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் மாநிலங்கள் அடைந்துள்ள சாதனைகளின் காரணமாக வரிப்பகிர்வுக்கான அளவுகோல்கள் எந்த மாநிலத்தையும் பாதகமான நிலையில் வைக்காதவாறு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் குறிப்பிட்டதுடன் இந்த தீர்மானத்தை உறுப்பினர்கள் முழுமனதாக ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தீர்மானத்தை வரவேற்று பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு 50% அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு நிதிப்பகிர்வு தேவை என்ற திருத்தத்தை இந்த தீர்மானத்தில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு முன்பாக கருத்து தெரிவித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 1983 ஆண்டில் தாம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தன்னையும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த வலம்புரி ஜான் அவர்களையும் அப்போது தில்லியில் நடைபெற்ற மத்திய மாநில உறவு குறித்த கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அனுப்பி வைத்ததை சுட்டிக்காட்டி அன்றிருந்த அதே நிலைமைதான் இன்றளவும் தொடர்வதாக குறிப்பிட்டார். இருந்தபோதும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற ரீதியில் அரசு செயல்படுவதாகவும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஒருமித்து கருத்து தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். இன்றைய பேரவை விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட பல உறுப்பினர்களின் பேச்சுக்கு அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு நிர்மல்குமார், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன், திரு வினோத் அடிக்கடி இடைமறித்து உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். பேரவையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் பொது விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு ரகுபதி, திரு கார்த்திகேயன், திரு மார்க்கண்டேயன், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு திலீபன் ஜெய்சங்கர், தாவேக உறுப்பினர் திரு விஜய சரவணன், காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஜமால் முகமது யூனஸ், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடன் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் ஷியாமலா.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன்.
1: நாமக்கல் ஊராட்சி ஒன்றியம் ரங்கப்பநாயக்கன் பாளையம் ஊராட்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீடுகள் தோறும் சென்று வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கடங்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு லி மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கோனூர் ஊராட்சி கந்தம்பாளையம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் நிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய நிரந்தர கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் லீ

0: மதுபாலன் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கையில், நாடு முழுவதும் 39 இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்கி வருகிறது என்றும், அவற்றில் 14 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. நாமக்கல் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனமானது கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு தொழில் முனைவு பயிற்சிகளை வழங்கி வருகிறது என்றார். செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள் கடைக்கோடி மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும், வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி நாமக்கல்லில் கூறியுள்ளார். இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு நாமக்கல்லில் கடந்த 30 நடைபெற்றது. இந்த பயிலரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிருஷ் அசோக் செய்தியாளர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக காவல் மற்றும் உணவு பாதுகாப்பு துறைகள் இணைந்து அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு 72 கடைகள் மூடப்பட்டுள்ளன. போதைப் பொருட்கள் குறித்து மாவட்டத்தில் 295 கிராம அளவிலான கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் கூறினார். முன்னதாக நாமக்கல் கோழிப்பனை தொழிலில் உணவு பாதுகாப்பு, நிறுவன சவால்கள், தற்போதைய நிலவரம் என்னும் தலைப்பில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கோழிப்பண்ணை அறிவியல் துறை பேராசிரியர் திரு டி கண்ணன் விளக்கம் அளித்து பேசினார். மேலும் திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப நிறுவன முதல்வர் டாக்டர் எஸ் டி ரமேஷ் தேசிய கல்விக் கொள்கை, கல்வி சீரமைப்பு தகவல்களை வழங்குவதில் ஊடகங்களின் பங்கு என்னும் தலைப்பில் விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் 22 மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் நலம் AI செயலி மூலம் அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் தெரிவித்தார். திருச்செங்கோட்டில் அனைத்து வங்கிகள் சார்பில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் ஏற்பாட்டின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி கடந்த 1 நடைபெற்றது. திருச்செங்கோடு அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் லி மதுபாலன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பள்ளி அரங்க மேற்கூரையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அனைத்து வங்கிகள் சார்பில் திருச்செங்கோடு வட்டாரத்தைச் சேர்ந்த 47 மாணவ மாணவிகளுக்கு 3,59,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கல்விக் கடன்களுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ், கல்வி மட்டுமே வாழ்க்கையின் அடுத்த வாய்ப்புகள் அனைத்திற்கும் ஒரு திறவுகோளாக அமைந்துள்ளது என்றும், பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி இணையதளத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆண்டுதோறும் August 1 தேசிய காகித தினம் கொண்டாடப்படுகிறது. பள்ளிப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் காகித ஆலையில் தேசிய காகித தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் காகிதத்தின் முக்கியத்துவம், உலகளவில் காகித பயன்பாடு, நவீன டிஜிட்டல் உலகில் காகிதங்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு காகித ஆலை பணியாளர்கள், குடும்பத்தினர் ஆகியோர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். காகிதத்தின் நன்மைகள் குறித்து ஓவியங்கள் வரைதல், கட்டுரை எழுதுதல், நாடகம் நடித்து காட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காகித ஆலையின் தலைவர் திரு என் கோபாலரத்தினம் இது குறித்து கூறும்போது, உலக காகித உற்பத்தியில் இந்தியா 5% தன் பங்கை வகிக்கிறது என்றும், நமது நாட்டில் தனிநபர் காகித நுகர்வு 15 கிலோவாக உள்ளது என்றும், இதுவே உலகளவில் தனிநபர் சராசரி 57 கிலோவாக ஆண்டொன்றுக்கு உள்ளது என்றும் கூறினார். எனவே இந்தியாவில் காகித தொழில் அதிக வாய்ப்புகளை கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கொல்லிமலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்விலூரி மன்னனின் ஆட்சித்திறம் மற்றும் வில்திறனை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அரசின் சார்பில் கொல்லிமலையில் 2 வல்விலூரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி August 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் 2 கொல்லிமலையில் வல்விலூரி விழா மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொண்டாடப்பட்டது. நிறைவு விழாவில் 166 பயனாளிகளுக்கு 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள், தொழில் கடன்கள், காதொலி கருவிகள், வேளாண் மானியங்கள், பட்டா மாறுதல் சான்று, நலவாரிய அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன.

ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும், ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளாதவரை அந்நாட்டுடனான நல்லுறவில் முன்னேற்றம் காண முடியாது என்று குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக பாகிஸ்தான் கடைபிடித்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்த போதிலும் இரு அவைகளிலும் முக்கிய அலுவல்கள் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில் துறைக்கான மேம்பாட்டு மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இம்மசோதா தொடர்பான விவாதம் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறக்கூடாது என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றஞ்சாட்டினார். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இந்த குழுவில் வளரும் நாடுகளுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் இந்தியா கொண்டுள்ளது என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை 118.6% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். 2014 முன்னர் 387 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும், தற்போது இந்த எண்ணிக்கை 846 அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் 51,348 என்ற நிலையிலிருந்து 139,864 அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களும் பங்கேற்பதை உறுதி செய்யுமாறு காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசியல் சாசன திருத்த மசோதாவும் கொண்டுவரப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் காங்கிரஸ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு புதுமை கண்டுபிடிப்புகள் அவசியமாகிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்களின் பிரகடனமும் இக்கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்டது. காற்று மாசினை கட்டுப்படுத்துவது தொடர்பான மத்திய அரசின் பரிந்துரைகளை ஹரியானா அரசு நிறைவேற்றி வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹரியானாவின் மனேசரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு பரிந்துரைகளை ஹரியானா அரசுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். இதனை ஹரியானா அரசு சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார்.

0: சர்வதேச விளையாட்டு போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகள் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தேர்தல் தொடர்பான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மங்கோலியாவும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் இந்தியாவிற்கான மங்கோலிய தூதர் திரு உல்சித் லவ்சன்ஜா தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் நிர்வாகம் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் இந்தியாவிற்கான கஸ்கஸ்தான் தூதர் திரு அசமாத் எஸ்கராயிடும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து பேசியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் குஜராத் முதலிடத்தில் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் உள்ள சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டுக்கான முனையமாக குஜராத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு புபேந்திர பட்டேல் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு இளையோர் நலனுக்கு எதிராக உள்ளது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தவறானது என்றார். இளையோர் நலனுக்கு பிரதமர் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டே குறை கூறினார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் பணி நியமன முறைகேடுகள் பிரச்சினையை எழுப்பி பிஜேபி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் பிஜேபி உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பி இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஹெமந்த் சோரன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இப்பிரச்சினை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதன் காரணமாக கூச்சல் குழப்பம் நிலவியதால் பேரவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆந்திராவில் பாதசாரிகள் பாதுகாப்பு கொள்கைக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இலங்கை மின்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் மற்றும் இலங்கை மின்துறை அமைச்சர் திரு அனுரா கருணத்திலகே தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிப்பது குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். தேசிய ஈட்டி எறிதல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணைச் செய்தி. கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர்கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு, செம்மறியாடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிகமாக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல்

மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்ரடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும். அஸ்பெஸ்டஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்து விட வேண்டும். இது நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டு புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு. புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரூபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொல்லு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முடுங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர், விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசி எண்கள் 0422, இணைப்பு எண் 6611-232, 6611-432 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30.

0: கண்டக்டர் அண்ணே, கீழனூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கண்ணே. பஸ் ஜன்னல் சீட்ல உக்காந்துகிட்டு இருக்குது யாரு? எனக்கு தெரிஞ்சவங்களா? ஒரே கூட்டமா வர இருக்கே, அவங்க முகத்தை பார்க்கவும் முடியல.
1: ஏங்கா, கொடைய பத்திரமா கையில பிடிச்சு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை கண்ணுல பற்ற போகுது. வெளியே வந்தா நாமளும் பாதுகாப்பா இருக்கணும், மத்தவங்களுக்கும் சிரமம் கொடுக்காம இருக்கணும்.
2: சரி சரி, கோச்சிக்காதம்மா, நான் கொடைய இப்படி ஓரமா வச்சுக்கிறேன்.
0: அடடா பொன்னி, இந்த புள்ள எங்க போகுது? சரி சரி, பஸ்ல கூட்டம் குறைஞ்சிடுச்சு, பொன்னி கூட போய் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே போவோம்.
1: பையில தானே ரேடியோ வச்சுக்கிட்டு இருந்தேன், பஸ்ல போகும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே போகலாம்னு நினைச்சேன். எங்க வச்சேன்? அட, பையில தான் இருக்கு, சரியா பார்க்காம புலம்பிக்கிட்டே இருக்கேன்.
0: ஏமா, கொஞ்சம் தள்ளி உக்காருங்க, நாங்களும் பஸ்ல பயணம் பண்ணணும்ல.
1: யாருமா அது? அடடே, மருதாணி அக்காவா? வாங்கக்கா வாங்க, உட்காருங்க.
0: என்ன பொன்னி, எங்க கிளம்பிட்ட?
1: கீழனூர்ல இருக்க என் பெரியப்பா வீட்டுக்கு போறேன்க்கா. ஆமா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க?
0: முல்லையூர் வரைக்கும் போறேன் புள்ள.
1: என்ன, ஏதாவது விசேஷத்துக்கு போறீங்களா?
0: விசேஷமெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா பட்டாக்காவ பாக்க போறேன்.
1: யாரு? மீன் பண்ண வச்சிருக்காரே முத்தண்ணே, அவங்க மனைவி பட்டாக்காவையா சொல்றீங்க?
0: ஆமா புள்ள, அவங்களே தான்.
1: என்ன விஷயமாக்கா அவங்களை பார்க்க போறீங்க?
0: அவங்க எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன்னு சொன்னாங்க. அது என்னன்னா, விவசாயம் செய்யற விவசாயில இருந்து சுயமா தொழில் தொடங்க நினைக்கிற இளைஞர் முதல் மகளிர் வரைக்கும் பயன்பெறும் வகையில வேளாண்மை அறிவியல் நிலையத்துல பல வாய்ப்புகளும் உதவிகளும் திட்டங்களும் இருக்கா.
1: அப்படியா, நமக்கு தேவையான தகவல்கள்லாம் நம்ம பக்கத்திலேயே இருக்கா?
0: ஆமா புள்ள, இப்ப கூட அங்கன ஒரு கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்துல வேளாண்மை துறை சார்ந்தவங்க பேச போறாங்களாம். நீயும் எங்க கூட வா புள்ள, விவரத்தை கேட்டுட்டு வருவோம்.
1: வாய்ப்புகளையும் கொடுத்து வழியும் காட்டுறாங்கன்னு சொல்றீங்க, கேட்காமலையா இருப்பேன். வாங்க போவோம். அக்கா, இங்க யாரு வந்து என்ன பேச போறாங்க?
0: சொல்றேன் பொன்னி, முதல்ல வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகளை பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் அவங்க தான் வந்து விவரத்தை சொல்ல போறாங்க. கவனமா கேளு புள்ள.
3: இப்போ விவசாயிகளின் நண்பனாகவும் கிராமப்புற மக்களின் முன்னேற்றத்திற்காக அறிவியல் தொழில்நுட்பங்களை நேரடியாக கொண்டு செல்லும் பாலமாகவும் செயல்பட்டு வரும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இயங்கி வரக்கூடியது தான் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம். இன்றைய வேளாண்மை மற்றும் நடக்கக்கூடிய வேளாண்மை சார்ந்த தொழில்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. பருவநிலை மாற்றம், தொழிலாளர் பற்றாக்குறை, உற்பத்தி செலவு அதிகரிப்பு, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல், சந்தை விலை ஏற்ற இறக்கம் போன்ற பல காரணிகள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதித்து வருகின்றன. இத்தகைய சூழலில் பார்த்தீங்கன்னா அறிவியல் அடிப்படையிலான தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்கு இந்த வேளாண்மை அறிவு மையம் செயல்படுத்தி கொண்டு வருது. வேளாண்மை அறிவியல் நிலையம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மத்திய அரசு நேரடி பார்வையில் இயங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப பரவல் மையமாக இதை கருதலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செயல்பட்டு வரும் இந்த மையங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள், பண்ணை மகளிர், இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்களுக்கு தேவையான வேளாண் தொழில்நுட்பங்களை நேரடியாக களத்தில் செயல்படுத்தி காட்டுகின்றன. இப்போ எங்கள் மையத்தில் கால்நடை, மண்வளம், தோட்டக்கலை, உழவியல், மனையியல் மற்றும் மீன்வளம் போன்ற பல துறைகள் சார்ந்த நிபுணர்கள் இங்கே வந்து பணியாற்றி வர்றாங்க. இதோட முக்கிய நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்த்தல், ஆராய்ச்சி நிறுவனங்களில் உருவாக்கப்படும் புதிய ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை களத்தில் சோதனை செய்தல், விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு அறிவியல் அடிப்படையிலான தீர்வுகளை வழங்குதல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல், வேளாண் சார்ந்த மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்தல் தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்குதல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை அப்பப்போ தகவல்களை பரிமாறிக்கொள்வது, இயற்கை வேளாண்மை மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளை ஊக்குவித்தல், இவை தான் இந்த மையத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். இது தவிர இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மிக முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்று வந்து பயிற்சி வழங்குவது. பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, கால்நடை வளர்ப்பு, மீன்வளம், காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, இயற்கை வேளாண்மை, மதிப்பு கூட்டல், சிறு தொழில்கள், வேளாண் இயந்திரங்கள் பயன்பாடு போன்ற பல தலைப்புகளை வந்து ஆண்டுதோறும் பயிற்சிகள் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இது தவிர வகுப்பறை பயிற்சி

மட்டும் இல்லாமல் செயல் விளக்கங்களும் கூடிய களப்பயிற்சிகளும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா முன்மாதிரி செயல் விளக்கம்னு சொல்லுவோம், அதாவது ஆங்கிலத்தில் ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன். அதாவது ஆராய்ச்சி நிறுவனங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தொழில்நுட்பங்களை உண்மையில் விவசாயிகள் மத்தியில் வயல்வெளியில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நிரூபிக்கும் இந்த நோக்கத்தில் தான் இந்த முன்மாதிரி செயல் விளக்கங்கள் நாங்கள் நடத்திட்டு வரோம். இதன் மூலம் பார்த்திங்கன்னா புதிய ரகங்களின் மகசூல் திறன், மேம்பட்ட உரன் மேலாண்மை, சொட்டு நீர் பாசனம், ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை போன்ற தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்குறோம். இது தவிர வயல்வெளி பரிசோதனைகள்னு சொல்லுவோம், அதாவது ஆன் ஃபார்ம் டெஸ்டிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆராய்ச்சி நிலையங்களில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் மண், காலநிலை மற்றும் விவசாய நடைமுறைகளுக்கு ஏற்றதா என்பதை ஒரு அரிய பண்ணை சோதனை செய்கிறது தான் இந்த வயல்வெளி பரிசோதனை ஆகும். இப்போ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உள்ளூர் பிரச்சனைகளுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்கள் கண்டறியப்பட்டு அதற்காக விவசாயிகள் மத்தியில் பரிந்துரைக்கிறோம். இது தவிர அறிவியல் முறையில் ஆலோசனைகளும் விவசாய பெருமக்களுக்கு வழங்கி வரும். தொலைபேசி மூலமாகவும் இப்போ சமூக ஊடகங்கள் அந்த குழுக்கள், அதாவது வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் நாங்கள் ஆலோசனை வழங்கிக்கிட்டு வரோம். இது தவிர இந்த நிலையத்தில் மண் மற்றும் நீர் பரிசோதனையும் செஞ்சு தரோம். சரியான உர மேலாண்மைக்கு மண் பரிசோதனை மிக மிக முக்கியம். அதனால் மண் பரிசோதனையின் மூலம் மண்ணின் அமிலத்தன்மை, கரிம கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் பொட்டாசியம், நுண்ணூட்டச்சத்துக்களை பற்றிய விவரங்களும் நாங்கள் வந்து பரிசோதனை செஞ்சு விவசாயிகளுக்கு மத்தியில் பிரபலப்படுத்துகிறோம். இது தவிர தொழில் முனைவோர்களையும் நாங்கள் உருவாக்குறோம். அதாவது இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா விவசாயம் மட்டுமின்றி வேளாண் சார்ந்த தொழில்கள் வந்து முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. அதனால் ஒரு முக்கியமான ஒரு தொழில் முனைவோர்களை உருவாக்குறதுக்கு காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, நாற்றாங்கால் உற்பத்தி, மலர் சாகுபடி, பதப்படுத்துதல், பழங்களை பதப்படுத்துதல், காய்கறி பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டல், மாடித்தோட்டம் அமைத்தல், சிறு தொழில்களை தொடங்குதல் போன்றவற்றில் தொழில் முனைவோர்களை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு வரோம். மேலும் பெண்கள் முன்னேற்றத்திலையும் முக்கிய பங்கு ஆற்றிட்டு வரோம். விவசாய பெண்களில் பொருளாதாரத்தின் முன்னேற்றத்திற்காக ஊட்டச்சத்து தோட்டம், அதாவது ஆங்கிலத்தில் நியூட்ரிஷனல் கார்டன் சொல்லுவாங்க, அப்புறம் மதிப்பு கூட்டல், சிறு தொழில்கள், உணவு பதப்படுத்துதல், அப்புறம் தொழில் முனைவோர்களை அவர்களை மாற்றுவது, அது போன்ற பயிற்சிகளையும் நாங்கள் வழங்கிக்கிட்டு வரோம். மேலும் இளைஞர்களுக்கும் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கித்தரோம். வேளாண் பட்டதாரிகள் மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு சுயதொழில் தொடங்குறதுக்கு நாங்கள் ஊக்குவித்து வருகின்றோம். மேலும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் தொழில்நுட்பங்களாக வறட்சியை தாங்கும் ரகங்கள், குறைந்த நீர் பயன்பாட்டு தொழில்நுட்பங்கள், மழைநீர் சேகரிப்பு, சொட்டு நீர் பாசனம், துல்லிய வேளாண்மை, இயற்கை வள பாதுகாப்பு, ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்ற தொழில்நுட்பங்களையும் நாங்கள் பரப்பி கொண்டு வருகின்றோம். அதே போன்று மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதலும் விவசாயிகள் மத்தியில் இதை வந்து ஊக்குவிச்சு வந்துகிட்டு இருக்கிறோம். விளைபொருட்களை அப்படியே விற்பனை செய்வதை விட மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதால் அவங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும். மேலும் டிஜிட்டல் மேலாண்மை, அதாவது இப்போ சமூக ஊடகங்கள் மத்தியில் பிரபலமாகி கொண்டிருப்பதால் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை அதிகமாக விவசாய மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக தகவல்கள் பரிமாறப்படுகின்றன. மொபைல் செயலிகள், வானிலை முன்னறிவிப்புகளில் அப்புறம் செயற்கைக்கோள் தகவல்களையும் துல்லிய வேளாண்மை மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களையும் விவசாயிகளிடம் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு வரோம். இப்போ இதில் வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் பார்த்திங்கன்னா இது தவிர முக்கியமான சில திட்டங்களை வந்து மத்திய மாநில அரச திட்டங்களையும் செயல்படுத்திக்கிட்டு வருது. விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களை வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பு திட்டங்களை வந்து ஒரு செயல்படுத்தி வரும் மையமாக இது செயல்பட்டு வருது. குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ நமது வேளாண்மை அறிவியல் மையத்தில் ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மெனியூர்னு சொல்லுவாங்க, அதாவது நொதிக்கப்பட்ட கரிம உர உற்பத்தி மற்றும் பயன்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு வரோம். இதில் இயற்கை வளங்களை பாதுகாத்து மண்ணின் உயிரியல் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் நொதிக்கப்பட்ட கரிம உரங்களை பயன்படுத்தும் தொழில்நுட்பங்களை இப்போ அதிகமாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்திக்கிட்டு வரோம். வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நொதிக்கப்பட்ட கரிம உரம் தயாரிக்கும் முறைகளை சொல்லித்தரோம், நுண்ணுயிர் செறிவூட்டப்பட்ட கரிம உரங்களை பற்றி அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், தாவர வளர்ச்சி ஊக்கிகள், அப்புறம் மண் நுண்ணுயிர் செயல்பாட்டை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்களை பற்றியும் தகவல்கள் அவர்களுக்கு பரிமாறிக்கிட்டு வரோம், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றியும் அவர்களுக்கு நாங்கள் தகவல் தெரிவிக்கிறோம் போன்ற பல செய்முறை பயிற்சிகளை வந்து இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் வழங்கி கொண்டு வருகின்றன. இது தவிர முக்கியமாக இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எண்ணெய் வித்து பயிர்களுக்கான முன்மாதிரி செயல் விளக்க திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து வரோம். இந்தியாவின் தாவர எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் மத்திய அரசு எண்ணெய் வித்து பயிர்களில் அதிக மகசூல் தரும் தொழில்நுட்பங்களை பரப்புவதற்காக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கிளஸ்டர் ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, கடுகு, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்து பயிர்களில் பார்த்தீங்கன்னா உயர் மகசூல் தரும் புதிய ரகங்களை அறிமுகப்படுத்துறது, அப்புறம் விதை நேர்த்தி, மண் பரிசோதனை அடிப்படையிலான உர மேலாண்மை, ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அப்புறம் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள் ஆகியன பற்றி நாங்கள்

0: விவசாயிகளுக்கு வந்து வயலில் நேரடியாக செயல் விளக்கமாக செயல்படுத்திக்கிட்டு வரோம் இந்த திட்டத்தின் கீழ். இது தவிர பார்த்தீங்கன்னா நமது வேளாண்மை அறிவியல் மையத்தில் பருப்பு வகை பயிர்களுக்கான விதை மையம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் சீட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டில் தரமான விதைகள் கிடைப்பதை வந்து உறுதி செய்வதற்காக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் வழிகாட்டுதல் கீழ் விதை மையங்களை வந்து நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரோம். இது தவிர இப்போது இயங்கக்கூடிய ஒரு திட்டத்தில் தேனீ வாரியம் செயல்படுத்தக்கூடிய அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு சிறந்த துணை தொழிலாக இந்த தேனீ வளர்ப்பத்தை ஊக்குவிச்சுட்டு வரோம். இதை தவிர நமது மத்திய தேசிய ஊரக வளர்ச்சி வங்கி, அதாவது ஆங்கிலத்தில் நபார்டுன்னு சொல்லுவாங்க, அது தவிர மாநில தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலம் நடத்தக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும் சுயதொழில் தொடங்கவும் நிறைய பயிற்சிகளை நாங்கள் வழங்கிட்டு வரோம். குறிப்பாக சொல்லணும்னா காளான் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, மதிப்பு கூட்டல், நாற்றாங்கால் உற்பத்தி, தோட்டக்கலை தொழில் முனைவோராக மாற்றுறது, இயற்கை வேளாண்மை, உணவு பதப்படுத்தல் போன்ற பயிற்சிகளை நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இது தவிர குறிப்பாக மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய பட்டியலினத்தோர் மேம்பாட்டு திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரோம். ஆங்கிலத்தில் SCSP அந்த தலைப்பின் கீழ் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு அவர்களுக்கு பயிற்சி தர்றோம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இலவச தொழில்நுட்ப பயிற்சி கொடுக்குறோம். தோட்டக்கலை தொழில்நுட்பங்கள், ஊட்டச்சத்து தோட்டங்கள், காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, மதிப்பு கூட்டல், அப்புறம் தொழில் முனைவோர் மேம்பாடு, வேளாண் இடுபொருட்கள் வழங்குதல் போன்ற பல்வேறு பயிற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வரோம். இப்போது நமது வேளாண்மை அறிவியல் மையத்தில் கூடுதலாக மீன்வள மேம்பாட்டு திட்டங்கள், அதில் பார்த்தீங்கன்னா தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு மூலியமாக இயங்கக்கூடிய ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் மீன்வளமும் மற்றும் அதனுடைய வாரியத்தின் ஆதரவுடன் பண்ணை குட்டைகள் மீன் வளர்ப்பு, ஒருங்கிணைந்த மீன் வாத்து கோழி வளர்ப்பு, மீன் தீவன மேலாண்மை, மீன் நோய் மேலாண்மை, மீன் அறுவடை மற்றும் சந்தைப்படுத்துதல், மதிப்பு கூட்டல், மீன்வள தொழில் முனைவோர் போன்ற தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதற்காக நாங்கள் திட்டங்களையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டு வரோம். அதனால் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் என்பது விவசாயிகளுக்காக பல்வேறு தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் மற்றும் பயிற்சி அணுகுமுறைகளையும் வழங்கக்கூடிய ஒரு நிலையமாக செயல்படுவதால் விவசாய பெருமக்கள் இதை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகள் வந்து முன்னேற்றமே எங்களின் வெற்றி. தொடர்புக்கு 99 40 54 23 71 தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
1: என்ன பொன்னி, வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகளை பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? ரொம்ப தெளிவா சொன்னார். இல்ல,
2: விவரங்களை கேட்டுக்கிட்டே மாதிரிதானியக்கா. நம்மள சுத்தி 1000 விஷயங்கள் இருக்கும், ஆனா நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி வேளாண்மை அறிவியல் நிலையம் தான் இருக்கு.
1: ஆமா பிள்ளை, சரியா சொன்ன. இந்த கூட்டத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ.
2: என்னதுக்காது?
1: எல் நினோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம் வெங்கடேஸ்வரி அவங்க தான் இப்ப விவரத்தை சொல்ல போறாங்க. கேட்டுக்கோ பிள்ளை.
3: இப்போ இருக்கிற இந்த காலநிலை மாற்றம் அப்படின்றதுல இந்த வருஷம் முக்கியமாக பேசு பொருளாக உள்ள ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா எல்நினோ அப்படின்றது. பெரும்பாலான விவசாயிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்நினோ அப்படின்றது. இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்நினோனா என்ன, அதை எப்படி வந்து எல்நினோ அப்படின்றத வரையறை செய்கிறாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். எல்நினோ அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பசிபிக் பெருங்கடலோட கடலோல மேற்பரப்பில் உள்ள நீரோட வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகும் பொழுது அந்த இதை வந்து நம்ம டேர்மை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எல்நினோ அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? இது வந்துட்டு இதனால் ரெயின்ஃபால் அதாவது மழைப்பொழிவு இந்தியா, இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு மழைப்பொழிவு வந்து குறையுது. தென் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வந்து மழைப்பொழிவு வந்து அதிகமாகவே இது வந்து கொடுக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இந்த எல்நிலோ அப்படின்றத எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய உலக ஆராய்ச்சி உலக வானிலை ஆய்வு மையம் மற்றும் தேசிய கடல் மற்றும் வளிமண்டல ஆராய்ச்சி மையம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நினோ 3.4 பகுதி அப்படின்னு கடலோட பசிபிக் பெருங்கடலோட மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள கடலோட மேற்பரப்பு வெப்பநிலையை வந்து ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த வெப்பநிலையானது இயல்பான நிலையை விட கூட வரும்பொழுது அதை வந்து எல்நினோ அப்படின்னு நம்ம வந்து வரையறுக்கிறோம். இதில் வந்து என்னென்னா எல்நினோ அப்படின்றதுல ஒரு 4 வகைப்பாடு கொண்டு வர்றாங்க. எல்நினோவில் பலவீனமான எல்நினோ, மிதமான எல்நினோ, வலுவான எல்நினோ, மிக வலுவான எல்நினோ அப்படின்றது. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கடலோட மேற்பரப்பு நீரோட வெப்பநிலை வந்து இயல்பை விட அதிகமாகணும். இயல்பை விட 0.5 இருந்து

0.9 டிகிரி வரை அதிகமாகும் போது அதை பலவீனமான எல்நினோன்னு சொல்கிறோம். மிதமான எல்நினோ அப்படின்றது வந்து இயல்பை விட 1.4 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் போது அதை மிதமான எல்நினோ அப்படின்றோம். வலுவான எல்நினோ அப்படின்றது இயல்பை விட 1.5%லிருந்து 1.9 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் போது அதை வலுவான எல்நினோன்னு சொல்கிறோம். மிக வலுவான ஸ்ட்ராங் எல்நினோ அப்படின்றது இயல்பான வெப்பநிலையை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் போது அதை நம்ம வந்து வலுவான எல்நினோ அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த 2026வது ஆண்டு வந்து வலுவான எல்நினோவாக மாற வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு அதை தற்போதைய நிலையை பார்த்தீங்க அப்படின்னா இயல்பான நிலையை விட 1.2%லிருந்து 1.4% வந்து அதிகமாகி இது வந்து வலுவான எல்நினோவாக இருக்குது. வரக்கூடிய காலங்களில், அதாவது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வந்து 2 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு இயல்பை விட அதிகரித்து அது மிக வலுவான எல்நினோவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 90% விழுக்காடு வாய்ப்பு உள்ளதாக வந்து கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ இயல்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம தென்மேற்கு பருவமழையிலேருந்து தான் 75 லிருந்து 85 விழுக்காடு மழையை பெறுறோம். வடகிழக்கு பருவமழையிலேருந்து இந்தியாவுக்கு 15% மழை மட்டுமே கிடைக்குது. அதுக்கு நேர்மறையாக நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென்மேற்கு பருவமழையிலேருந்து தான் 35% லிருந்து 40% மழை கிடைக்குது. வடகிழக்கு பருவமழையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 55% மழைப்பொழிவு நமக்கு வடகிழக்கு பருவமழையிலேருந்து தான் கிடைக்குது. இன்னும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடலோர மாவட்டங்களில் 60% விழுக்காடு மழையளவு வந்துட்டு நமக்கு வடகிழக்கு பருவமழையிலேருந்து தான் நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வருவோம். நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை நமக்கு சராசரி வருடாந்திர மழைப்பொழிவு வந்து 1250 மில்லிமீட்டர் மழை பதிவாகுது. அதில் 55% வந்து வடகிழக்கு பருவமழையிலேருந்து கிடைக்குது, 35% வந்து தென்மேற்கு பருவமழையிலேருந்து கிடைக்குது. இந்த தென்மேற்கு பருவமழையானது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதத்துக்கு நமக்கு இருக்கும். இப்போ நம்ம இந்த எல்நினோ வந்து நம்ம பருவமழை மற்றும் வெப்பநிலையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா எல்நினோவோட தாக்கம் எதில் இருக்கும் அப்படின்னா நம்ம பருவமழையோட மழையோட பொழிவோட அளவு மற்றும் வெப்பநிலை, இது ரெண்டுலையுமே வந்து தீவிரமாக நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை எடுத்துட்டோம்னா இந்த எல்நினோ என்ன பண்ணும் அப்படின்னா எல்நினோ நிகழ்வு பருவக்காற்றை வந்து பலவீனப்படுத்தி வழக்கத்தை விட குறைவான மழைப்பொழிவை நமக்கு தென்மேற்கு பருவ மழையில் கொடுக்கும். இதனால என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய உற்பத்தி அந்த தென்மேற்கு பருவமழை பருவ காலத்தில் குறைஞ்சிரும், சரிங்களா? அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையில் என்னாகும் அப்படின்னா நமக்கு அதிகமான இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு தென்மேற்கு பருவமழையை விட வடகிழக்கு பருவமழையில் தான் அதிகமான விழுக்காடு வந்து மழைப்பொழிவு கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா வடகிழக்கு பருவமழை அப்போ பெய்கிற மழை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும், ஆனால் சீரான மழைப்பொழிவு நமக்கு கிடைக்காது. ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரே நாளில் நிறைய மழை, ஒரே மணி நேரத்தில் நிறைய மழை வந்து கொட்டி தீக்கிறது. இப்போ நம்ம விவசாய உற்பத்தியில் எல்நிலோவின் தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தென்மேற்கு பருவமழை கம்மியாக இருக்கும், அதனால் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும், அதனால் சாகுபடி பரப்பு குறையும், பயிரோட வளர்ச்சி குறையும். இதனால் மொத்தமான உற்பத்தி வந்து அந்த பருவமழை சீசனில் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வறண்ட வானிலை நிலவுறதுனால நம்மளோட பயிர்களில் வந்து சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் வந்துட்டு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக மழை பொழிவு இருக்கும், ஆனால் சீரற்றதாக இருக்கும், ஒழுங்காக ஒரு ஈவனாக நமக்கு மழைப்பொழிவு இருக்காது. ஒரே நேரத்தில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ட்ரை ஸ்பெல் அப்படின்னு சொல்லுவோம், வறட்சி நிலை, அது வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி வந்து இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு மழை அதிகமாக கிடைக்கிறனால அந்த நேரத்தில் வந்து அதிகமான ஈரப்பதம் இருக்கும், குறைவான வெப்பநிலை இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நிறைய நோய் தாக்குதல் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, பயிர் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அறுவடை காலங்களில் வந்துட்டு நிறைய மழை பெஞ்சாலும் இல்லை வெள்ளம் புயல் இந்த மாதிரி வந்து உருவாகிறதுனால காற்றுல வந்து பயிர் வந்து சாயிறதுக்கும் மலைகளில் அந்த கதிர்கள் வந்து வீணாகிறதுக்கும் நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்மளோட விவசாய உற்பத்தியில் எல்நினோ தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். விவசாயிகள் இதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீர் மேலாண்மை, அதில் வந்து அவசர கால பாசனம் இல்லைனா வந்து உயிர் நீர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பயிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து உயிர் கொடுக்கறது லைஃப் இரிகேஷன், கொஞ்சம் நாளைக்கு அந்த பயிரை காத்து வளர்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து அதுக்கு வந்து பாசனம் கொடுக்கறது. அப்புறம் என்ன அப்படின்னா காலையிலையும் மாலையிலையும் மட்டும் நீர் பாய்ச்சிறது, நமக்கு இருக்க தண்ணியை காலையிலையும் மாலையிலையும் மட்டும் வயல்வெளிகளில் நீர் பாய்ச்சிறது மூலமாக நீரை ஆவியாதல தடுத்து நம்ம வந்து சிக்கனமாக தண்ணியை வந்து பயன்படுத்திக்க முடியும். அடுத்து மைக்ரோ இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சொட்டு நீர் பாசனம், அதில் விடுறது மூலமாகவும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா தண்ணி ஆவியாகி வேஸ்ட் ஆகிறத கம்மி பண்ணி

கரெக்டான அளவு தண்ணியை வந்துட்டு சரியான முறையில் அந்த பயிர்களுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, மாய்ச்சர் கன்சர்வேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னா ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிற உத்திகள். ஒன்று வந்து மல்ச்சிங், எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம மூடாக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த காஞ்ச இலத்தலைகள், வேளாண்மை கழிவுகள், தென்னைநார் கழிவுகள் இதெல்லாம் பயிருக்கு நம்ம வந்து மூடாக்காக போடுறது மூலமாக நீரை ஆவியாதலை தடுத்து தண்ணியை வந்து மிச்சப்படுத்த முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம இந்த இலைத்தளிகள் இயற்கை கழிவுகளை பயன்படுத்துறதுனால மண் வந்து சூடாகிறதையும் தடுத்து மண் வளத்தையும் வந்து நம்மளால வந்து அதிகரிக்க முடியும். அடுத்தது களை மேலாண்மை. நம்ம ஒரு வயல்ல பயிர் போட்டிருக்கோம் அப்படின்னா களை வருவது இயல்பு. அந்த களைகளை நம்ம எடுத்து விடுறது மூலமா வீணா வந்து தண்ணீர் வந்து நிறைய விரயமாகிறத நம்ம வந்து தடுக்க முடியும். ஏன்னா களைச்செடியும் தண்ணீரை உறிஞ்சும். அப்ப நம்ம களை எடுத்துட்டோம்னா அந்த இருக்கிற மண்ணில் உள்ள ஈரப்பதம் வந்து நம்மளோட பயிர்களுக்கு கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். அதனால களை மேலாண்மை அவசியம். அதுக்கப்புறம் வறட்சி மேலாண்மை உத்திகள் அப்படின்னா இலைவ தெளிப்பா நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, இது PPFM அப்படின்றது நம்ம சொல்லுவோம், நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கிற அந்த மெத்தலோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 200 மில்லி ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில கலந்து நம்ம தெளிச்சோம்னா வறட்சியால ஏற்படும் பாதிப்பை வந்து நம்ம குறைச்சிக்க முடியும். வேரோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிச்சு பயிர் வாடாம கொஞ்சம் நம்ம இலைகளை வந்து பசுமையா பாதுகாக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் PPFM ஸ்ப்ரே போகலாம் நம்ம தெளிக்கலாம். அடுத்தது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நானோ ரிவைவ் அப்படின்ற இலைவழி தெளிப்பான். அதை வந்து 500 மில்லி ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில நம்ம வந்துட்டு கலந்து பயிர்களுக்கு வந்து தெளிக்கலாம். இது வந்து பயிரோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும், நல்லா பச்சை கொடுக்கும், பயிர் கொஞ்சம் வறட்சியில வாடாம இருக்கும். அதே மாதிரி பொட்டாசியம் நைட்ரேட், இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டு நம்ம வந்து தெளிக்கிறதுனால வந்து நெல்மணி வந்து அந்த பதிராகாம நல்லா வந்துட்டு நிரம்பி நல்ல கதிரா வந்து வரும். வறட்சி காலத்துல வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்க பயிர்களுக்கு இதை நம்ம கொடுக்குறப்ப நல்ல ஊட்டமா நல்ல ஊட்டச்சத்து ஏற்றி அந்த பயிர்களை நல்லா வளர வைக்கும். மகசூல் இழப்பையும் நம்ம வந்து இது தெளிக்கிறது மூலமா குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அதாவது நமக்கு டெம்பரேச்சர் வெப்பநிலை வந்து அதிகமாகும் போது, வறண்ட வானிலை நிலவும் போது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து அதிகமாகும். சாறு உறிஞ்சும் பூச்சிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இலைப்பேன், அசுவனி, வெள்ளை, இதெல்லாமே சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தான். இப்போ நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகமாக நெற்பயிர்கள் வந்துட்டு சாறு உறிஞ்சும் பூச்சிகளால் பாதிக்கப்பட்டிருக்க இலைப்பேனால். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்திலேயே இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இயற்கை முறையிலையோ இல்லை செயற்கையான கெமிக்கல்ஸையோ கரெக்டான டோசேஜில் அடித்தோம் அப்படின்னா நம்மளோட பயிர்களை வந்து அந்த பூச்சி நோய் தாக்குதல்ல இருந்து நம்மளால காப்பாத்திக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம தென்மேற்கு பருவ காலங்கள்ல ஏற்படுற வறட்சியில இருந்து நம்மளோட பயிர்களை வந்து எப்படி காப்பாத்திக்கலாம்னு பார்த்தோம். இப்போ வடகிழக்கு பருவமழையில நமக்கு என்ன முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க, இது மழை பொழிவு வந்து இயல்பை விட அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்ன்றதை இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து வடிகால் வசதி வந்து தூர்வாரி வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்றோம். ஏன் அப்படின்னா, தண்ணி நிறைய வரும்போது வடிகால் வசதியை நம்ம இப்பயே செஞ்சு வச்சுட்டோம்னா வடிகால் வசதி மூலமா தண்ணீரை வந்து வடிக்கிறதுக்கு நமக்கு உதவும். மேட்டுப்பாத்தி சாகுபடியை வந்து ஊக்குவிக்கணும். இன்னொன்று என்னன்னா, மேட்டுப்பாத்திலேயே நாத்தங்கால் போட்டு மேட்டுப்பாத்திகள்லயே நம்ம வந்து பயிர்களை வந்து வளர்த்துக்கணும். என்ன அப்படின்னா, மழை அளவுக்கு அதிகமாக இருந்த போதிலும் அது சீரற்று பெய்யும் சொல்லியிருக்கோம். அப்படின்னா இடையில வந்து வறட்சியும் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, விதைக்கும் போதே நம்ம பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வடகிழக்கு பருவமழையோட என்ன பயிர் போடலாம், நமக்கு என்ன மாதிரியான வானிலை முன்னறிவிப்பு கொடுக்குறாங்க, நம்ம என்ன மாதிரியான பயிர் செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வானிலை முன்னறிவிப்பு எங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் மண்டல வானிலை ஆராய்ச்சி மையம் நம்ம சென்னையில் இருக்கு. அங்கிருந்து என்ன அப்படின்னா, சீசனல் அவுட்லுக் அப்படின்னு ஒன்று கொடுக்காங்க. அதாவது பருவ மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு பருவமழைக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கான குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு அப்படின்றதையும் நம்மளோட வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து கொடுக்குறாங்க. அந்த வானிலை முன்னறிவிப்புகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி வந்துட்டு நமக்கு நம்ம மாவட்டத்துக்கு அது மழை கொடுக்குதா வறட்சி வருதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வானிலை முன்னறிவிப்புகளை வந்துட்டு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பயிர் செய்யலாம். இப்போ வறட்சி வரப்போகுது அப்படின்னா வறட்சியை தாங்கி வளர்ற ரகங்களை நம்ம தேர்வு செய்யலாம், குறுகிய கால ரகங்களை தேர்வு செய்யலாம். இப்போ வெள்ளம் வரப்போது உங்கள் பகுதிக்கு கொஞ்சம் மழை இயல்புக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம வெள்ளத்தை தாங்கி வளர்ற பயிர்களையும் அந்த மாதிரியான பயிர்களை வந்து நம்ம தேர்வு செஞ்சு நடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிர் மேலாண்மை முறைகள் என்னென்னது, நம்ம வந்து விதைக்கிறது, மருந்து தெளிக்கிறது, உரம் போடுறது, அறுவடை செய்கிறது, இது எல்லாமே எதை பொறுத்து, வானிலையை பொறுத்து மட்டுமே நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு கடைபிடிக்கணும். வானிலையை பொறுத்தே நம்ம வந்துட்டு அந்த ஒவ்வொரு பயிர் மேலாண்மை முறைகளையும் கடைபிடிச்சோம் அப்படின்னா விவசாயிகள் மகசூல் இழப்பை தவிர்த்து நல்ல வந்து மகசூல் வந்து பெற முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு வெள்ளம் வந்துருச்சு அளவுக்கு

0: அதிகமாக வடகிழக்கு பருவமழை பெய்யுது. அப்போ வந்து வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி வடிஞ்சு நிற்கிது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1% யூரியாவையும் 1% கேசிஎல் கரைசலையும் கொடுத்தோம்னா பயிர் மறுபடி துளிர்க்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய நேரத்தில் வந்து வடிகால் வசதி இல்லாதப்ப என்ன ஆகும் அப்படின்னா நாற்றுக்களை இருந்துச்சுன்னா அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்க சமயங்களில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாற்றுக்களை வந்துட்டு ட்ரைகோடெர்மா இல்லை சூடோமோனஸ் அந்த மாதிரி உயிர் எதிரி உரங்களில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம விதை நேர்த்தி இல்லை நாற்று நேர்த்தி செஞ்சு விதைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நாற்று அழுகல் வேரழுகள் இந்த நோய்கள்ல இருந்து காப்பாத்திக்க முடியும். அதே மாதிரி இப்ப புயல் வெள்ளம் வருது அப்படின்னா சூறக்காத்து அடிக்குது அப்படின்னா நம்ம வந்து பயிர் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குதுன்னா அந்த குறுகிய கால முன்னறிவிப்புன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து கேட்டுட்டு அடுத்த வாரம் மழை வர போகுது அப்படின்னா நம்மளோட நெல் முதிர்ந்துருச்சு அப்படின்னா இந்த வாரமே அறுவடை செஞ்சு அதை வந்து பாதுகாப்பான இடங்கள்ல வந்து நம்ம வந்து சேமிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம வடகிழக்கு பருவமழை சமயத்துல கடைபிடிச்சோம் அப்படின்னா விவசாயிகள் வந்து மகசூல் இழப்பை வந்து ஓரளவு தந்து தடுக்க முடியும். இந்த வானிலை முன்னறிவிப்பு எங்கிருந்து பெறலாம் அப்படின்னா இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அவங்க வந்து வாரத்துக்கு 2 முறை வந்துட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள் அப்படின்ற தலைப்புலையே என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்தில் வந்து என்ன பயிர் இருக்கு அதுக்கு வந்து என்ன முன்னறிவிப்பு அடுத்த வாரம் மழை வருமா இல்லை வறட்சி இருக்குமா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான தொழில்நுட்ப பயிர் மேலாண்மையை வந்து செய்யலாம் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க அவங்களோட வெப்சைட்லேயே வந்து இணையதளத்திலேயே இருக்கு. அது இல்லாமல் அந்தந்த வட்டார அல்லது மாவட்ட வாட்ஸ்அப் குழுக்கள்லையுமே அதை வந்துட்டு அவங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க, முன்னறிவிப்புகளை கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி விவசாயிகள் வந்துட்டு பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்நினோ மற்றும் காலநிலை சம்பந்தமான மற்றும் பயிர் சம்பந்தமான தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கு நீங்க வந்து அழைக்கலாம். என்னுடைய தொலைபேசி எண் நான் சொல்றேன், 95 00 39 89 22.
1: எல்நினோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம் வெங்கடேஸ்வரி அவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டியா? எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு இல்ல?
2: கவனமா கேட்டுக்கிட்டேன்க்கா. சூரிய வெளிச்சத்தையும் பார்த்திருக்கேன், நிலா வெளிச்சத்தையும் ரசிச்சிருக்கேன், ஏன் இடி சத்தத்தை கூட கேட்டிருக்கேன், மழையில கூட நினைஞ்சிருக்கேன். ஆனா அதுக்கு பின்னாடி இம்புட்டு விஷயங்க இருக்குன்னு இவங்க சொன்ன பிறகுதானே தெரியுது.
1: ஆமா புள்ள, விவசாயமும் காலநிலை மாற்றமும் ஒன்னோடு ஒண்ணு சார்ந்து இருக்கு. இது சமநிலையா இருந்தா மட்டுமே நாம உழவு தொழிலை சிறப்பா செய்ய முடியும்.
2: நிச்சயமாக்கா, இந்த விவரங்க போதும். இனி என் உழைப்ப மூலதனமா போட்டு வேளாண்மையில சாதிச்சு காட்டுறேன்.
1: நல்லது பொன்னி, பஸ் வருது போல இருக்கு, வாப்புள்ள போவோம்.
2: ஆமாங்க்கா, நானும் இந்த பஸ்லயே வந்து கீழனூர்ல இறங்கிக்கிறேன். சரியா?
1: சரி பிள்ள, வா வா.
3: பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
4: அமைப்பில் உதவி டி துர்கா.
3: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
4: அமைப்பு பி வாசுதேவன்.
3: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
4: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.
3: பொட்டல

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளி

0: அறிவிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 5,41,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவக் குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்றும் இதுதொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்தரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது, மது வாங்கிய போது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளி பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி 2 வெள்ளி பதக்கங்களை கைப்பற்றினார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அரிஹா பங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பாக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் இகா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நேயர்களை இப்பொழுது திரைகானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் எஸ் ஜானகி குரலில் மறுபடியும் திரைப்பட பாடல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்கு.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: டிஃபன் சாப்பிட்டு போடி. விடுமா, ஆல்ரெடி டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு வர லேட் ஆகுது. இப்ப டிஃபன் ரொம்ப முக்கியம்.
3: என்ன ஆச்சுடி, காலையில இருந்து மூஞ்சிய சரியில்லை.
2: செம்ம ஹெக்டிக்கான டேட். காலையில இருந்து ஒண்ணுமே சரியா நடக்கல, கெத்துலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
3: சாப்பிட்டியா நீ?
2: ரொம்ப அவசியமா அது.
3: நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா நீ எனர்ஜியோட இருக்கிறதுக்கு நீ சாப்பிடுற பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கிய காரணமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, மெட்டபாலிக் சேஞ்சஸால வரக்கூடிய சர்க்கரை வியாதி கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தள்ளி போடலாமா. அண்ட் அது மட்டும் கிடையாது, சாப்பிடாததுனால வர அல்சர்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தவிர்க்கலாம். குறிப்பா பெண்கள் தான் அதிகமா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது.
2: ஹே, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இனிமே நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன்.
4: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு, ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா, எங்க இருக்க?
5: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்போ வந்த?
4: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட்லாம் எதுக்கு ஆன்லே இருக்கு?
5: ஐயோ, மறந்துட்டேன். சரி விடு, இப்ப என்ன அதுக்கு?
4: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போகலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
5: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
4: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
6: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கணத்தில் தொடர்ந்து செந்தூர பாண்டிக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: Akashwani News, Delhi.
1: In Keralam, red alert indicating extremely heavy rain has been declared in four districts. More from our Thiruvananthapuram correspondent.
2: The northern districts of Kasaragod, Kannur, Wayanad and Kozhikode are now under red alert. These districts were under orange alert until the afternoon. Four other districts are under orange alert now, indicating isolated very heavy rainfall. Yellow alert is in force for the remaining six districts of Kerala. Rain alerts have been in force across all districts of the state for the past 1 week. Yellow alert has been issued for 10 districts on Saturday. The intensity of rainfall is expected to decrease from Sunday onwards. Smithy M. Palluruthi, Akashwani News, Thiruvananthapuram.
1: In Odisha, even as flood hit, people are struggling to recover from the extensive damage caused by the recent floods. Another spell of heavy rain is threatening to compound their woes. More from our correspondent.
3: The India Meteorological Department has issued a red warning for the state, forecasting widespread heavy to very heavy rain over the next 24 hours, with heavy rainfall likely to continue for 3 days. The Salandhi and Jalaka rivers are flowing above danger levels, posing fresh flood threats to Mayurbhanj, Baleswar, Bhadrak and Keonsar districts. Meanwhile, many flood-affected families are still struggling for essential relief materials and cattle fodder, while extensive crop losses have added to their distress. Prakash Das for Akashwani News, Bhubaneswar.
1: India's market regulator, SEBI, has said in its annual reports that the capital markets remained resilient during the financial year 2025-26 despite global uncertainties. It said India retained the top position globally in the number of initial public offerings and ranking third in funds raised. According to the report, despite decline in corporate bond mobilization by 8.4% to 9.1 lakh crore rupees, primary equity market remains strong. Public debt issuances rose nearly 39%, while municipal bond fundraising surged to 1,756 crore rupees through 14 issues. On to sports. At the Asian Youth and Junior Weightlifting Championships in Tashkent, India's Thitli Maji clinched a silver medal in the women's 45kg category, marking an impressive start for the country. She secured the medal with a total lift of 145kg, comprising 65kg in the snatch and 80kg in the clean and jerk. In Korea Masters Badminton, Indian shuttlers Rakshita Ramraj and Ashmita Chaliha have entered the women's singles semi-finals at Assen. And now before we end the bulletin, the headlines once again. Parliament clears MSME Development Amendment Bill to ensure faster payments and quicker dispute resolution. External Affairs Minister Dr. S. Jaishankar says relations with Pakistan can only move ahead in an environment free of terror, hostility and violence. New Delhi reiterated its call for safe and unhindered navigation in international waters. Government e-marketplace completes 10 years with cumulative procurement crossing 20 lakh crore rupee mark. Alert issued for very heavy rain in Haryana, Chandigarh, Delhi, Kerala and Odisha. And in Asian Youth and Junior Weightlifting Championships, Thitli Maji clinches silver medal in women's 45kg category. That is all in the news at 9. Good night.
4: நேரம் 9:15.
5: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அப்பணிகளுக்கான தமிழ்நாடு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு அவர்கள். வணக்கம் சார்.
7: வணக்கம்.
6: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027, இதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, இந்த பணி பற்றி சொல்லுங்க சார்.
7: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 அரசு ஆணை என்பது June 2025 பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கும் தகவல்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு வந்துட்டு 1872 ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கு 1881 இப்படி நடந்துகிட்டே வந்துச்சு. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அரசாணையெல்லாம் வந்து வெளியாச்சு. பட் கோவிட் தொற்றின் காரணமா அந்த 2021 நடைபெறவிருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கைவிடப்பட்டது. இப்போ 2027 வந்து நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு மறுபடியும் நடத்துறதுக்குண்டான ஆயத்த பணிகள்லாம் இந்தியா முழுவதும் தொடங்கிட்டது. தமிழ்நாட்டிலையும் வந்து முதல் கட்ட பதிவிறக்கத்திற்கான இந்த பணி வந்து தொடங்கிவிட்டது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கும் தகவல்கள் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்

0: அடிப்படை வசதிகள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து அச்சம் இல்லாமல் சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு யார் கணக்கெடுப்பாளர்கள் வர்றாங்களோ அப்போ வந்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை கொடுத்தாங்கன்னா இது உறுதுணையாக இருக்கும்.
1: நிச்சயமா சார், கணக்கெடுப்பு பணி ஏன் நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஏன் நடக்குது, என்ன நோக்கத்திற்காக அரசு வந்து இதை நடத்துகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இதற்கு முன்பாக நடைபெற்ற கணக்கெடுப்பு பணிகளுக்கும் தற்போது நடக்கக்கூடிய கணக்கெடுப்பு பணிகளுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கு சார்?
0: இதுக்கு முன்னாடி லாஸ்டா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியால வந்து 2011 வருடம் நடைபெற்றது. 2011 வருடம் நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைக்கும் மொத்தம் 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இந்தியால நடைபெற்றிருக்கு. இப்ப நடக்கவிருக்கிறது வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நாடு விடுதலை அடைந்த பின் பார்த்தோம்னா இது 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் முதல் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வழியாக நடத்தப்படக்கூடிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மேனுவலாக தான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சஸ் 2027 தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் டிஜிட்டல் சென்சஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு சொல்லலாம், ஒரு டிஃபரன்ஸ்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் முதல் முறையாக அந்த சுய கணக்கெடுப்பிற்கான வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செல்ஃப் எனுமரேஷன் நம்ம சொல்கிறோம், அந்த செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சென்சஸ்லாம் இல்லை. இந்த சென்சஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு.
1: ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க சார், ஒன்னு டிஜிட்டல் முறையில இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்படுது அப்படிங்கிறது, இன்னொன்னு சுய விவரங்களை வந்து முதல் முறையா இந்த முறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நாம இருக்கிறது தற்போது டிஜிட்டல் யுகம் தான், எல்லார் கையிலயுமே வந்து மொபைல் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அதை பயன்படுத்துற அளவுக்கு வந்து நல்லா வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த நிலையில வந்து இந்த டிஜிட்டல் முறையில நடத்தப்பட உள்ள இந்த கணக்கெடுப்பு பணிக்காக வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல்ஸும் ஆப்ஸும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதை பற்றி விரிவா சொல்லுங்க சார்.
0: இந்த டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றதுனால எல்லாமே ஆப்ஸ் போர்ட்டல்ஸ் ஆன்லைன் மூலமா தான் இந்த என்டையர் சென்சஸ் எக்ஸசைஸுமே நடந்துகிட்டு இருக்கு. செல்ஃப் எனுமரேஷன் சுய விவர பதிவேற்றம் இல்லை சுய கணக்கெடுப்புன்னு அந்த வசதிக்கு வந்து ஒரு போர்ட்டல் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. sc.census.gov.in அப்படின்ற போர்ட்டல் வந்து இதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து அதை வச்சு தான் அந்த செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த விண்டோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு டைம் பீரியடு. இது இல்லாமல் ஓவராலாக இந்த சென்சஸ் என்டையர் எக்ஸசைஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்சஸ் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி ஒரு சிஸ்டமே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, டிஜிட்டல் சிஸ்டம். இதில் வந்து எல்லா விஷயங்களையும் இதுலேருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். சிஎம்எம்எஸ் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக அதை சொல்கிறோம். இந்த போர்ட்டல் மூலிமா டேஷ்போர்டு இருக்குது நம்மளுக்கு, என்ன சென்சஸ் எப்படி நடக்குது அப்படின்றத வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியுது. அதனால எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இந்த சென்சஸில் வந்து பல கட்டத்தில் வந்து பல நிலையில் வந்து நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துகிறோம், பயிற்சி. அது அந்த ட்ரைனிங் பேட்ச் கிரியேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், யாருக்கு வந்து ட்ரைனிங் ஆர்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எனுமரேட்டர் சூப்பர்வைசர்ஸ் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளருக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கூட இந்த போர்ட்டல் இருந்து தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரைனிங் பேட்சஸ் கிரியேட் பண்ணதும் இந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணுறோம். அப்புறம் அவங்களுக்கு ஐடி கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணதும் இந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணுறோம். இது இல்லாமல் ஒவ்வொரு சென்சஸ்லையும் வந்து கொஞ்சம் ரிஜிஸ்டர்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ ரூரல் ஏரியாஸில் அந்த வில்லேஜ் ரிஜிஸ்டர்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அர்பன் ஏரியாஸில் டவுன் ரிஜிஸ்டர்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சென்சஸுக்கான பேசிக் யூனிட் சார்ஜ்னு நம்ம சொல்கிறோம், அந்த சார்ஜ் ரிஜிஸ்டர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மூணு ரிஜிஸ்டருமே இதுக்கு முன்னாடியெல்லாம் மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது முழுக்க முழுக்க வந்து இந்த ஆன்லைனில் சிஎம்எம்எஸ் போர்ட்டல் மூலியமாக தான் நம்ம பண்ண போகிறோம். இத்தனை விஷயங்கள் வந்து நம்ம சிஎம்எம்எஸ் போர்ட்டல் மூலியமாக நம்ம பண்ணுற மாதிரி வசதிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் வீட்டுக்கு வரும்போது முன்னாடி வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி ஒரு பெரிய பேப்பர் எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் தான் விவரங்கள் எல்லாம் வந்து பதிவு செய்வாங்க. இந்த டைம் வந்து அவங்க மொபைல் தான் எடுத்துகிட்டு வராங்க, அந்த மொபைல் எடுத்துட்டு வர்றாங்க. அந்த மொபைலில் இதுக்காண்டியே ஸ்பெஷலாக வந்து ஆப்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து HLO ஆப் அப்படின்னு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க, ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் ஆப் தான் அதோட பேர். அந்த செயலி வந்து அவங்களோட மொபைலில் வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு அந்த செயலி மூலியமாக தான் கேள்விகளை கேட்குறாங்க. மக்கள் அளிக்கக்கூடிய பதில்களையும் அந்த செயலி மூலியமாகவே மொபைல்லையே அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் மேஜராக ஆப்ஸ் போர்ட்டல், இந்த டிஜிட்டல் காண்டி நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல் விவரங்கள்.
1: நிச்சயமா சார், இந்த ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல் பற்றி சொன்னீங்க, அது எப்படி செயல்படும் அப்படின்ற விதை பற்றியும் சொன்னீங்க. இப்போ ஒரு துல்லிய தன்மைக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் முறையில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுது அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்மளுடைய நாடு. அப்போ ஒரு சரியான ஒரு தகவல்களை அரசுக்கு வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா?
0: ஆமா, இப்ப நம்ம ஒவ்வொரு சென்சஸும் வர வர டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே வருது. இப்ப நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றாங்க, கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்றாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க. அதனால நம்மளும் வந்து அதை அப்கிரேட் பண்ற மாதிரி அது ஒரு இது. அந்த துல்லியம் கரெக்டான அக்யூரேட் டீடைல்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர். ரெண்டாவது டைம் சேவிங், நம்மளுக்கு வந்து எல்லாம் மேனுவலா அவங்க பண்ற

0: இப்போ அதை காட்டிலையும் டிஜிட்டலாக பண்ணுறப்ப வேகமாகவே பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு வீட்டுக்கு வந்து அரை மணி நேரம் அந்த மாதிரி டைம் எடுத்தாங்கன்னா, இப்போ இந்த மொபைல் ஆப் மூலமா பண்ணுறப்ப அவங்கனால ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு வீட்டுக்குண்டான விவரங்களை வந்து சேகரிக்க முடியுது. ஸோ அக்யூரசி, டைம் சேவிங், இந்த ரெண்டு தான் வந்து இதோட மெயின் அட்வான்டேஜஸாக இருக்குது.
1: நிச்சயமாக சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பணிகள் வந்து தொடங்கிடுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டமாக இந்த பணி வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அரசு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 கட்ட பணிகள் என்ன சார்? முதல் கட்டத்தில் என்ன மாதிரியான பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும், என்ன விஷயங்கள் கணக்கெடுப்பில் எடுத்துக்கொள்ளப்படும்?
0: எப்பொழுதுமே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக தான் இதுவரைக்கும் நடைபெற்று வந்திருக்கு. ஏன் 2 கட்டங்களாக பண்ணுறோம்னா, அந்த 2ஆம் கட்டத்திற்கான அடித்தளம் தான் இந்த முதல் கட்டம். 2ஆம் கட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்குண்டான ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எப்பயுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். நாடு முழுவதும் அதே தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து நம்ம வீடுகள் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் தகவல்கள் வந்து சேகரிக்கிறோம். வீடு, வீட்டில் உள்ள வசதிகள், வீட்டில் உள்ள உடைமைகள், இதை பற்றின தகவல்கள் தான் வந்து நம்ம முதல் கட்டத்தில் வந்து நம்ம தகவல்கள் சேகரிக்கிறோம். இது மூலமா வந்து நாட்டில் எவ்வளோ வீடுகள் இருக்குது, கட்டடங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்ராக்சிமேட்டாக இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு க்வெஸ்சனும் இருக்குது. இந்த 2 தகவல்களை வச்சு நம்ம 2ஆம் ஃபேஸ்ன்றது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து மக்களை பற்றின விரிவான தகவல்களை வந்து நம்ம சேகரிக்கிறோம். அவங்களோட வயசு என்ன, அவங்களோட பாலினம் என்ன, அவங்களோட கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி பண்ணுறோம். அந்த 2ஆம் கட்டத்திற்கான அடித்தளமாக இந்த முதல் கட்டம் வந்து பயன்படுது. எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு வீடுகள் இருக்குது, எத்தனை கணக்கெடுப்பாளர்கள் வந்து நமக்கு தேவைப்படுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பிளான் பண்ணுறதுக்கு இந்த முதல் கட்டம் வந்து பயன்படுது. அது இல்லாமல் நாட்டினுடைய அடிப்படை வசதிகளின் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு நாட்டில் டெவலப் ஆயிருக்கு, இன்னும் என்ன தேவைகள், எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் மக்களை போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்ற இந்த விவரங்கள் கூட முதல் கட்டத்தின் மூலமா நமக்கு கிடைக்குது.
1: சரி சார், இப்போ நீங்க சொன்னதிலிருந்து இன்னொரு கேள்வி எழுது. என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் இருக்கிற வசதிகள், வீடோட தன்மை, இப்போ வந்து அது வந்து மாடி வீடா கூரை வீடா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கணக்கெடுப்புக்குள்ள வந்துருது. அப்போ மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அரசோட அடுத்த கட்ட திட்டங்களுடைய செயலாக்கத்துக்கு உதவிகரமா இருக்கும்னு சொல்லலாமா சார்?
0: ஆமா, அது கண்டிப்பா நம்ம திட்டமிடலுக்கு இது வந்து கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். ஆனா செயலாக்கம், இந்த தகவல்களை வச்சுதான் வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு திட்டம் வகுக்கிறாங்கன்னா அந்த திட்டத்துக்கு வந்து தனியா அதுக்கு கைட்லைன்ஸ் வந்து வகுக்கப்படும். அது எலிஜிபிலிட்டி கிரைடீரியாலாம் தனியா வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பெனிஃபிட் கொடுக்கலாம் இல்ல கொடுக்கல அப்படின்றது வந்து டிசைட் பண்ணுவாங்க. பட் ஓவராலாக ஒரு பிளான் பண்ணணும். இப்போ நாட்டில் வந்து எவ்வளோ கேஸ் கனெக்ஷன் இருக்குது, எவ்வளோ பேர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் வந்து சமையலுக்கு எரிவாயு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டேட்டா தேவைப்படுறப்ப அது நம்ம இந்த சென்சஸ் டேட்டாவை தான் ஒரு பேஸாக வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், ஃப்ரீ சிலிண்டர்ஸ் கொடுக்கணும்னா யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு ஒரு திட்டம் வைக்கணும்னா அதுக்கு வந்து தனியாக வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம நேரடியாக அந்த சென்சஸ் மூலியமாக சேகரிக்கிற தகவல்களை வச்சே அந்த பெனிஃபிட்டை வந்து டிசைட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்கு,
1: இது வந்து ஒரு டேட்டா,
0: ஒரு டேட்டா, ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா. இதை வச்சுட்டு அவங்க ப்ரோக்ராம்ஸ், ஸ்கீம்ஸ் டிவைஸ் பண்ணுறப்ப அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி புது கிரைட்டேரியா கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் வெரிஃபை பண்ணிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க.
1: நிச்சயமா சார். இப்போ இதில் முதல் கட்ட பணிகளில் 33 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த கேள்விகள்லாம் என்னென்ன? ஏன்னா ஒன்றொன்றையும் நீங்கள் சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார்.
0: இந்த 33 கேள்விகள் முதல் கட்டத்தில் இடம்பெற்றுள்ள 33 கேள்விகளுமே மேக்சிமம் வீடுகள், வீட்டினுடைய நிலை, வீட்டில் உள்ள வசதிகள், உடைமைகள், இதை சார்ந்த கேள்விகளை தான் இருக்குது. பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் அந்த மக்களை பற்றின தகவல்கள் அப்படின்றது வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. முதல்ல வந்து இதில் ஒரு கேள்வி வந்து நேம் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு, குடும்ப தலைவரின் பெயர், அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து குடும்பத்தில் வசிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த குடும்ப தலைவர் வந்து எஸ்சி பிரிவை சேர்ந்தவரா, எஸ்டி பிரிவை சேர்ந்தவரா, இல்லை இதர பிரிவுகளை சேர்ந்தவரான்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த 3 கேள்விகளை தவிர்த்து நம்ம மிச்ச கேள்விகள்லாம் பார்த்தோம்னா அது எல்லாமே அந்த வீட்டோட நிலைமை பற்றி தான் இருக்குது. அதில் வீட்டினுடைய கூரை வந்து எந்த பொருளை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க, அது வந்து ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கா, இல்லை மேலே தகர வீடு மாதிரி இருக்கா, அந்த மாதிரி. அதே மாதிரி வீட்டினுடைய சுவர், அது என்ன மெட்டீரியல், ப்ரிடாமினாக என்ன மெட்டீரியலில் கட்டியிருக்காங்க, மண் சுவர் வச்சு கட்டியிருக்கிறாங்களா இல்லை செங்கல் வச்சு கட்டியிருக்கிறாங்களா, அந்த மாதிரி. அப்புறம் தரை வந்து என்ன ஒரு பொருளை வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது, ரொம்ப பழைய காலத்து வீடா, கொஞ்சம் இடிகிற நிலைமையில் இருக்கா, இல்லை நல்லா இருக்கா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது. அந்த வீட்டில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை, அறைகள்லாம் வந்து நம்ம கிச்சன், டாய்லெட் அதெல்லாம் விட்டுட்டு லிவிங் ரூம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அறைகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது போக வந்து வீட்டில் என்ன வசதிகள் இருக்குது, வசதிகள்னால் வந்து அந்த வீட்டில் வந்து குடிநீர் ஆதாரம் இருக்கா, குடிநீர் ஆதாரம் இருந்துச்சுன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருக்கா, இல்லை வீட்டு காம்பவுண்டில் இருக்கா, இல்லை வெளியில் இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எடுத்துகிட்டு வரணுமா, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அந்த வீட்டில் கழிப்பறை வசதி,

0: இருக்கான். கழிப்பறை வசதி என்ன டைப் ஆஃப் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்றதும் அதுல இருக்கு. அது இல்லாம அவங்க கிச்சன் இருக்கா, கிச்சன்ல சமையலுக்கு வந்து எரிவாயு பயன்படுத்துறாங்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி இடம்பெற்றுள்ளது. அதுக்கப்புறம் வந்து உடைமைகள், அந்த வீட்டுல வந்து என்ன மாதிரி உடைமைகள்லாம் இருக்கு அப்படின்றதுல இருக்கு. மொபைல் இருக்கா, லேப்டாப் இருக்கா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கா, அப்புறம் அவங்க வீட்டில் டெலிஃபோன் இருக்கா, பைசைக்கிள் இருக்கா, டூ வீலர் இருக்கா, கார் இருக்கா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, டிவி இருக்கா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இடம்பெற்றுள்ளது. லாஸ்ட்டாக வந்து மொபைல் நம்பர் கேட்குறாங்க. மொபைல் நம்பர் வந்து ஆப்ஷனல். இந்த 33 கேள்விகளில் வந்து மொபைல் நம்பர் மட்டும் ஆப்ஷனல். அவங்க விருப்பம்னா கொடுக்கலாம், இல்லாட்டி பரவாயில்லை. மிச்ச எல்லா கேள்விகளுக்கும் வந்து மக்கள் விடையளிக்கிற மாதிரி தான் இந்த கேள்விகள் அமைந்துள்ளது.
1: நிச்சயமா சார். இப்போ அந்த குடும்ப தலைவருடைய மொபைல் நம்பர் தான் கொடுக்கணுமா, இல்ல குடும்ப உறுப்பினர்கள் யாருடைய மொபைல் நம்பர் அது
0: கொடுக்கலாம், அது யாரோட மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம்.
1: நிச்சயமா சார். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து இந்த பணியில ஈடுபடுத்தப்பட இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு சார். இன்னைக்கு சென்னை மாதிரியான நகரங்கள் வந்து பெரும்பாலும் எல்லாருமே வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறவங்க எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் வந்து வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு போக முடியாத தகவல்களும் இருக்கு. அப்போ அவங்களுக்கான அறிவுரைகள் என்ன சார்?
0: இப்போ தமிழகம் முழுவதும் வந்து 115,000 சுமார் 115,000 கணக்கெடுப்பாளர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபட உள்ளனர். இவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு 19,000 சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு 30,000 ஆஃபீஸர்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. சார்ஜ் லெவல் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், கார்பரேஷன் லெவல், வேற வேற லெவல் ஆஃபீஸர்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. மொத்தமாக 150,000 பேர்லேருந்து 160,000 பேர் வரைக்கும் இந்த சென்சஸ் பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை அவங்க போகணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜாக நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க்லோடு அப்படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 200 வீடுகள், 800-900 மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஏரியா. இந்த ரெண்டு கிரைட்டீரியா மீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த கணக்கெடுப்பாளர் வந்து அவங்க பிளாக் கிரியேட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ கிராமப்புறங்களாக இருந்தால் அந்த ஊர் தலைவர் இருப்பார், பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்தில் செக்ரட்டரி இருப்பார், விஏஓ இருப்பார், ஸ்கூல்ஸ் ஏதாவது இருந்தால் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை வந்து ஃபஸ்ட்டு இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. கணக்கெடுப்பாளர் வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கிறாங்க, ஏன்னா இவங்க கிட்டெல்லாம் சொன்னோம்னா அவங்க வந்து தகவலை வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப சில வீடுகள் சென்னை மாதிரி மாநகராட்சியில் வந்துட்டு நிறையா வீடுகள் நிறையா வீட்டில் வேலைக்கு போயிருப்பாங்க, கிராமப்புறங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அவங்க வந்து இந்த 30 இந்த 200 வீடுகளையும் வந்து ஒரு ரவுண்டுல 2-3 ரவுண்டு கூட அவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போறப்ப எந்தெந்த வீட்டில எல்லாம் பதில் அளிக்கக்கூடிய லெவல்ல இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டில எல்லாம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு போறப்பயே அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கு, இல்லை அந்த வீட்டில் வந்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த வீட்டில எல்லாம் ஆள் இல்லை, அடைச்சிருக்கு, இந்த வீட்டில எல்லாம் இருக்கிறாங்க ஆனா பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிற நபர் அங்கே இல்லை, இந்த மாதிரி 2-3 கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. இவங்களை கவர் பண்றதுக்காண்டி மேபி ஆஃப்டர் ஈவினிங் லேட் அவர்ஸ் வந்து மறுபடியும் வருவாங்க.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.
2: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் கீதா பென்னட் அவர்களின் வீண இசை இடம்பெறும். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். தொடக்கமாக ஏந்தோ பிரேம என தொடங்கும் சுருட்டி ராகவர்ணம், ஆதிதாளம் பல்லவி கோபாலய்யர் இயற்றியது.

விஜயாம்பிகை என தொடங்கும் விஜயநாகரி ராகம். ஆதி தாளம் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது.

அரங்கிசையில் கீதா பென்னட் அவர்களின் வீண இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அரங்கிசையில் தொடர்ந்து விடமு செய்யவே என தொடங்கும் கரகரப்பிரியா ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

இதுவரை அரங்கிசையில் கீதா பென்னட் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் இதய கமலம் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

ஒலித்து குரலை மீண்டும் ஒழிப்பது யார் நீ திரைப்படத்திற்காக.

சொர்க்கம் திரைப்படத்திற்காக பி. சுஷிலா பாடிய பாடலுடன் நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.3°C, இயல்புக்கு 0.9°C குறைவு. குறைந்த அளவு 27°C, இயல்புக்கு 0.6°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 74%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.6°C, இயல்புக்கு 0.6°C குறைவு. குறைந்த அளவு 27.4°C, இயல்புக்கு 1.5°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 82%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை சூழல் விளக்கு தமிழ் அமுதம். வழங்குபவர் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு வெள்ளையினை வெளியேறு இயக்க தொடக்க நாள் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 to 8:30 திரைகானம். 9 அரங்கிசை. AS முரளி அவர்களின் பாட்டு. வி. ரவி அவர்கள் வயலின். திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம். வி. அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10 முத்துச்சிதறல். 11 இளைய பாரதம். டைம்லெஸ் HR விஸ்டம் ஃப்ரம் பஞ்சதந்திரா. வி. வர்ஷிதா வழங்கும் உரை. எஜுகேட்டட் இன் காமர்ஸ். உரை வழங்குபவர் பி. பார்கவி. செக்யூர் ஆக்சஸ் ஸ்மார்ட் கண்ட்ரோல் பி. ஸ்வேதா வழங்கும் உரை. ஸ்மார்ட் அல்காரிதம் ஸ்மார்டர் வேர்ல்ட். உரை வழங்குபவர் எம். ஸ்ரீநிதி. 12:10 சங்கீத சாரல். ஆர். பி. தர்ஷன் அவர்களின் பாட்டு. ஆர். சுவாதிஷி அவர்கள் வயலின். எஸ். ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி இ. வித்யா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமைமிகு பாரதம். சென்னை எனும் தொழில் நகரம் உரை சித்திரம் எழுதியவர் டி. சுரேந்தர் அவர்கள். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ். பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைகானம். 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாச

வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கிரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த. மார்கரெட் அவர்களின் உரை. தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி. ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம். 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம். ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:45 தி ஹோம் கம்மிங் ஆஃப் எடிட்ஸ் ஆங்கில நிகழ்ச்சி. சோழர் செப்பேடுகள் நாடு திரும்பிய நிகழ்வு குறித்து மூத்த வழக்கறிஞர் பி. ஜெகநாத் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பத்திரிகையாளர் ஆர். ராகப்பிரியா அவர்கள். நிறைவு பகுதி. 10:00 அகில பாரத இசை, கிரி மல்லப்பா பஜந்த்ரி அவர்களின் ஷினா இசை இடம்பெறும். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.